0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:33. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் ஷீலா அவர்களின் குரலில்.

நேரம் 5:46. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி அவர்களின் குரல்களில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 29ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 3ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். இனி தொடர்வது குரலமுதம்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000-ஐ தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

நேயர்களுக்கு காலை வணக்கம். நேரம் 6:03. ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கும் போது நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. இந்த நாள் இனிதாக அமையட்டும். நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம் 101.4 ரெயின்போ பண்பலையில். முதல் பாடலாக விநாயகர் அகவல்கள் தொகுப்பிலிருந்து சித்தி விநாயகனே என்கின்ற பாடல் கே வீரமணி குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

விநாயகர் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:07. அடுத்ததாக பக்தி நேரம் நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கும் பாடல் ஆஞ்சநேயார் தொகுப்பிலிருந்து ஆஞ்சனை மைந்தனே என்கின்ற பாடல் அருணாகிரி குரலில். கேட்டிணைந்திருங்கள். இதில் இன்பு பண்பலை 101.4.

சென்னையார் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:14. அடுத்ததாக பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் பக்தி மாலை தொகுப்பிலிருந்து பவனகுரு என்கின்ற பாடல் காமாட்சி ராமநாதன் குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பவனகுரு என்கின்ற பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:19. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ரெயின்போ பண்பலின் 101.4. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து முக்தி தரும் தாயே என்கின்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

புத்தி தரும் தாயே என்கின்ற அழகிய பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:24. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகிய மயிலே என்கின்ற பாடல். பி சுஷீலாவுடைய குரல், கே சோமுவுடைய வரிகள். கேட்டேன் இந்த நிறுங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அழகிய மயிலே என்கின்ற அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:29. பக்தி நேரம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் முருக சண்முகம் திரைப்படத்திலிருந்து எங்கும் உள்ள அழகாய் என்கின்ற பாடல் ஸ்வர்ணலதாவுடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இங்கும் உள்ள அழகு என்கின்ற பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:35. அடுத்ததாக பக்தி நேரம் தொகுப்பில் உங்களுக்கு வரும் பாடல் முருகன் பாடல்களிலிருந்து காவடி எடுத்து வந்தோம் என்கின்ற பாடல் SB பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

காவடி எடுத்து என்கின்ற சூப்பரான பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:41. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் பாடர் ஸ்ரீ ஜலகீதேஸ்வரா என்கின்ற திரைப்படத்திலிருந்து அவன்தான் குருவாயிரப்பன் என்கின்ற பாடல் பத்மஜ ஸ்ரீனிவாசன் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கு எல்லாமே சமதூலு.

அவன்தான் குருவாயரப்பன் என்கின்ற பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:46 நிமிடம். அடுத்ததாக பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் இயேசு பாடல்கள் தொகுப்பிலிருந்து இயேசு என்னும் நாமம் என்கின்ற பாடல். எஸ் ஜானகியோடைய குரல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இயேசு என்னும் நாமம் என்கின்ற அழகிய பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:50. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கின்ற பாடல் அல்லாஹ் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அல்லாஹ்வின் தூதே அருள் என்கின்ற பாடல். ஏஎம் தாலிப் மற்றும் எஸ் சரளா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:53. பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து குருவாயூருக்கு வாருங்கள் என்கின்ற பாடல் வந்துட்டுருக்கு பி சுஷிலாவுடைய குரலில். மீண்டும் உங்களாரையும் 7 மணிக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஜோனால்.

0: நேரம் 6:55. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பரிமளாதேவி அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உலகத்தில் அதிகரிக்கும் காற்று மாசு காரணமாக மக்களின் ஆயுட்காலம் 2 ஆண்டுகள் குறையுதுன்னு அமெரிக்காவின் காற்று தர ஆயுள் குறியீடு ஆய்வு தெரிவிக்குது. மின்சாதன பொருட்கள், வாகனங்கள், தொழிற்சாலைகள் வெளியிடும் கார்பன் வாயு காரணமாக காற்று மாசுபாடு அதிகரிக்குது. உலகில் உள்ள எல்லா நாடுகளும் இல்லை, சில நாடுகள் காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதே நேரத்தில் பாதி நாடுகள் மாசுபாடு அதிகரிக்க காரணமாக இருக்கின்றன. பரிமளாதேவி அம்மா, எங்கெல்லாம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கோ
3: அங்கெல்லாம் நோய் தொற்று பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்.
2: நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். மக்களுக்கு இடையே சமூக இடைவெளி இருக்கணும். நல்ல சத்தான உணவு உட்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். வயதில் இளையோரும் முதியோரும், அதாவது 10-12 வயசுக்குள்ளோர், 60-65 வயசுக்கு மேலானோர், இவங்கெல்லாம் வெளியே போகிறத குறைச்சிக்கணும். நடமாட்டத்தை குறைச்சிக்கணும். கிருமி நாசினியை அவ்வப்போது பயன்படுத்தணும். சுத்தபத்தமாக இருக்கணும். நாம் வாழும் பகுதி நல்லபடியாக மாசு ஏற்படாதபடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சீனா 2013 மாசுபாடு அளவை 40% குறைச்சிருக்கு. உலகில் 1/4 மக்கள் தொகை வங்கதேசம், இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் ஆகிய நாடுகளில் தான் இருக்குது. இங்கே கடந்த 20 ஆண்டுகளில் மாசு அளவு 44% அதிகரிச்சிருக்கு. உலகில் காற்று மாசுபாட்டால் ஆண்டுதோறும் 42 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இது மது, புகைப்பழக்கம், எய்ட்ஸ், காசநோய் பாதிப்பை விட மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. அதனால் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பு கடமையை உணர்ந்து செயல்படணும். இந்த சூழல் சீர்கேடு அடையாமல் இருக்க தன்னாலான செயல்களை செய்யணும். பரிமளாதேவி அம்மா, எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்கலாம்ங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. தவறு. முறைவரையோடு வாழணும். முறையாகத்தான் சம்பாதிக்கணும். காந்திஜியின் பார்வையில் உழைப்பு 2 வகைப்படும். உடல் உழைப்பு, மூளை உழைப்பு. மூளை உழைப்பை விட உடல் உழைப்புக்குத்தான் காந்திஜி முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன்னா உடல் உழைப்பின் மூலம் வரும் செல்வத்தால் மட்டுமே அதன் முழு மதிப்பை ஒருவரால் உணர முடியும்னு நம்பினார். எந்த உழைப்பாக இருந்தாலும் சமூக அக்கறை, பொதுநலம், நேர்மை ஆகியவற்றை ஒதுக்கிவிட்டு சேர்க்கும் செல்வம் அனைத்தும் உழைப்பற்ற செல்வம்னு கருதினார் காந்தியடிகள். உழைப்பற்ற செல்வம் ஒரு சமுதாய பாவமாகும். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சித்தாந்தத்தை நினைவில் வைத்து பொதுநலன், சமூக அக்கறையோடு செயல்படுவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள

இப்போ 7:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறது நான் உங்க அன்பு ஆர்ஜே ஜோனால். ஆரம்பிக்குது எப்போ வாரம் முடியுதுன்னே தெரியல. படாதீங்க, ஜாலியா ஆபீஸ்க்கு போங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த நாள் அழகாக அமையட்டும். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்னமா க்வெஸ்சன் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. சரி, ரைட், விடுங்க, என்ன க்வெஸ்சன் கேட்டல பாத்துடலாமா? ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெஸ்ட் போட்டி வந்து போயிட்டு இருக்கு, கிரிக்கெட் போயிட்டு இருக்குது. சோ அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் க்வெஸ்சன் எடுத்திருக்கேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 4வது நாள்ல இந்திய கிரிக்கெட் வீரரான ரிஷப் பந்த் அவர் படைத்த சாதனை என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் சென்னைக்கான க்வெஸ்சன். ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து இந்தியா வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மைண்ட் வைஸ்ல நினைச்சீங்கன்னா, ரிஷப் பந்த் என்ன சாதனை படைத்தார், என்ன ரெக்கார்ட் வச்சாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போன் எடுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல உங்களுடைய ஆன்சர்ஸ் கமெண்ட்ல

விடுங்க. நீங்கெல்லாம் தாறுமாறா உங்களோட ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்க அதே நேரத்துல உங்களுக்காகவே ஒரு சூப்பர் டூப்பர் பாடல் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வணக்கம் சென்னை திரைப்படத்துல இருந்து பாடலை போட்டு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் தான் உங்களுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹே அப்படிங்கிற பாடல் தான். நான் முத்துக்குமாரோடைய வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில கிருத்திகா உதயநடியோடைய டைரக்ஷன்ல வந்த அந்த படம் அதுல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டேனே திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுவுல.

பண்ணாதீங்க. ஓகே, காலையில ஒரு குட்டி அட்வைஸ் போட்டு அடுத்து யார் யாரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துலாம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் வணக்கம் சென்னையில கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில நான்காவது நாள்ல இந்திய கிரிக்கெட் வீரரான ரிஷப் பந்த் படைத்த சாதனை என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தேன். சோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் இந்த மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் ஒருவேளை நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த பதில் தெரிஞ்சிருக்கும். சோ எல்லாரும் வந்து சரமறையா வந்து பதில்கள் எல்லாம் போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பதில் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துருவோமா? சூளை ரீஜா மனோகரன் அவர் வந்துட்டு இனிய காலை வணக்கம் நலமா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காரு. நலம் நலமறி ஆவல் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொடர்ந்து தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜேக்கு வாழ்த்துக்கள், பதில் எங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். சீக்கிரமா பதில் அனுப்பிடுங்க டக்குன்னு. சீனா சீனிலா அப்படிங்கிறவங்க வந்துட்டு வணக்கம் இளவரசன் காவேரி பட்டணம், இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் எல்லாருக்கும் காலை வணக்கங்க அப்படின்னு ரொம்ப ஹானஸ்டா பதில் தெரியல ஆனா எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு போட்டு என்னடா பதில காணும். சரி ரைட்டு, டக்குன்னு அனுப்பிடுங்க பாப்போ. ஜெய் யுவராஜ் காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம் சந்திரசேகர், அப்பா பதில் அனுப்பிட்டாருயா, சூப்பர் பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட பதிலை வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை கமெண்ட் செஷன்ல பதிவிடலாம். சந்திரசேகர் பதில் அனுப்பியிருக்காங்க. பால ஜெயச்சந்தர் அப்படிங்கிறவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறிவிட்டு காலை வணக்கமும் கூறிவிட்டு சூப்பரா வந்து பதில் அனுப்பியிருக்காங்க, சூப்பர். அடுத்தது பி கே பூபாலன் பாலா அவர்கள் வந்துட்டு வணக்கம் அப்படின்றத ஒரு ஜிஃபோட அனுப்பி பதிலியும் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க, சூப்பர். அலிநகரம் எஸ் மகாதேவன் அவங்களை வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன சாதனை படைச்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கறதையும் டீடைல்டா விலாவரியா எத்தனாவது போட்டியில அவர் வந்து இந்த சாதனையை படைச்சிருக்காரு முதற்கொண்டு வந்து தெல்ல தெளிவாக வந்து டீடைல்ஸோட போட்டிருக்காரு. எஸ் அலிநகரம் வாழ்த்துக்கள், நன்றி. நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்ல இருந்து வந்துட்டு சித்தா நாகராஜ் வணக்கம் சார், வணக்கம். அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ரிஷப் பந்த் என்ன வந்து சாதனை படைத்தார் அப்படிங்கறத வந்து பதிலாக அனுப்பியிருக்காங்க. வி மோகன் இந்திய கிரிக்கெட் வீர வரலாற்றில் ரிஷப் பந்த் தன்னுடைய திறமையால் மிக விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு பதிலையும் அனுப்பியிருக்காரு, சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸோட வந்துட்டு இதுதான் இதுதான் இதனால தான் அவர் வந்து இந்த நாளில் தான் வந்து இத்தனாவது போட்டியில தான் வந்து சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிற தெல்ல தெளிவாக டேட்டாவோட வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சுகன்யா பரத் சென்னை, ஓகே, அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள். பிரேமலா தமிழ் செல்வன் ரிஷப் பந்தின் சாதனை அப்படின்னு போட்டு பயங்கரமா அவர் யாரு விக்கெட் கீப்பரு பேட்ஸ்மேனு எத்தனாவது மேட்ச்ல வந்துட்டு அவருடைய சாதனையை படைச்சிருக்காருன்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இதுதாங்க டப்டின்னு நச்சுன்னு வந்துட்டு வீரதுரை வந்துட்டு வணக்கம் போட்டு டப்புன்னு ஆன்சரை போட்டிருக்காங்க, சூப்பர். சூளை ரீஜா மனோகர் பதில் பாண்டவா ஆவாரா, ஐயோ அது இல்லைங்க, டக்குனு யோசிச்சு என்ன பதில்னு அனுப்புங்க பார்ப்போம். சூளை ரீஜா மனோகரன், ஓகே. செய்யார் சந்திரசேகர், ஓ சந்திரசேகர் காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சந்திரசேகர். பதிலிங்கோ பூபாலன் பல்லப்பாளையம் பயங்கரமா ஜிஃபெல்லாம் அனுப்பி யோகா பண்றதெல்லாம் ஜிஃப அனுப்பி நம்மளுக்கு வந்துட்டு காலை வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பூபாலன் பல்லப்பாளையம் ஆன்சர்ட் அப்படின்னு போட்டு ஆன்சரையும் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆஹா, கிரிக்கெட் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து பயங்கர டேட்டாவோட வந்து ஆன்சர் போட்டுருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேட்டிங் சாங்கை வந்து எடுத்திருக்கேன். என்ன பாட்டுறாது அப்படின்னு பார்க்குறீங்களா? முன் செல்லடா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் மனிதன் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கும் காலையில் எழுந்து முன் செல்வோம் பின்னால் செல்ல வேண்டாம், நேற்றைய தினம் நடந்தது நேற்றோடு முடிந்து போயிருச்சு.

நாளைய தினம் என்ன பண்ணலாங்கிறதும் இன்னைக்கு நம்ம கையில இருக்குங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு முன்னால போய்கிட்டே இருப்போம். முன்சலடா அப்படிங்கிற பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஏடிகே இணைந்து பாடிய பாடல் அது. மதன் கார்கியோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணனோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதூலு.

ஓகே, வெல்கம் பேக் மக்களே. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்தோம். மனிதன் திரைப்படத்துல இருந்துதான் எஸ் முன் செல்லடா அப்படிங்கிற சூப்பரான பாடல் கேட்டோம். அதுல வந்துட்டு அழகா ஒரு வரி இருக்கும், என்னன்னா, ஆயிரம் தடைகளை எதிர்காலம் என்று உன்முன்னே குவித்தாலும் முன் செல்லடா. சில நேரம் நம்ம நினைப்போம் எல்லாமே நம்மளுக்கு கை கூடி ஒரு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி சில நேரம் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. ஆனா அந்த நேரத்துலதான் நம்ம கான்பிடென்டா என்ன பண்ணணும்னா, என்ன தடை வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு போகணும்னு நினைச்சதை போவேன், நான் பண்ணணும்னு நினைச்சதை பண்ணுவேன் அப்படின்னு. காலங்காத்தால எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒண்ணு தொலைச்சிருப்போம், தேடிட்டு இருப்போம், நிதானமா இருங்க. இந்த நேரம் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழை காலம் ஆயிடுச்சு, ஐயோ ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் குழந்தைங்கள்லாம் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஐயோ வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, 8 மணிக்கு அங்க இருந்தா தான் நான் ட்ரெயினை பிடிக்க முடியும், பஸ்ஸை பிடிக்க முடியும், ஐயோ அப்படின்னு வேகமா ஓடிட்டு இருப்பீங்க. சோ பதறாம நிதானமா இருங்க, உங்களுடைய பொருட்களை வந்து ஞாபகமா எடுத்துட்டு போங்க. உங்களுடைய கீஸா இருக்கட்டும், உங்களுடைய பேக், ஹெல்மெட் எல்லாத்தையும் வந்து பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் கீழே இருந்து கால் பண்ணி ஐயையோ எடுத்துட்டு வரலையே, கீழே மேல இருந்து கீழே போடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. ஸோ போகும்போதே ஞாபகம் வச்சு நிதானமா எடுத்துட்டு போங்க. அவசரம் இல்லாம அழகானால

தொடங்குங்க. நீங்க பதறாம நிதானமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கான சாங் எல்லாம் போட்டு வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலே. சோ நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டு அடடே இதெல்லாமா எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல தான் அந்த கேள்வியை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேள்வியோட போஸ்ட்டுக்கு கீழே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை போடலாம். ஐயோ நான் போட்டேங்க, எங்க நீங்க வாசிக்கல என் பேர் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கதை எனக்கு கேக்குது. வாசிச்சிருவோமா? வி மோகன், இன்றைய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லியிருக்காரு. பதில் எங்க? அவர் ஆல்ரெடி வந்து போட்டுட்டாரு. ஓகேதான். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வணக்கம். பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியாக காலை வேளையில் இதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. நன்றி நன்றி. அடுத்தது அன்புராணி, குட் மார்னிங், ஹாவ் அ பியூட்டிஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி பதிலையும் வந்து அனுப்பியிருக்காங்க. சூப்பர். சபரி மனோஜ், டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படின்னு போட்டு பதிலையும் அனுப்பியிருக்காரு. எத்தனாவது போட்டியில எத்தனாவது இன்னிங்ஸ்ல அப்படிங்கறது முதற்கொண்டு தெல்ல தெளிவா போட்டு அடையே உங்க கிரிக்கெட் ஆர்வத்தை பார்க்கும் போது எனக்கே வந்து புல் அரிச்சிடும் போல. அடுத்ததா கண்ணன் பி, என் மேம்பட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு போட்டு டப்புன்னு பதில் சொல்லியிருக்காரு. காலை வணக்கம் சார். திருநின்னூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் பதில் அனுப்பியிருக்காரு. ரிஷப் பன்ஸோடைய அச்சீவ்மெண்ட் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பதில் அனுப்பியிருக்காரு. வி மோகன், இன்றைய வணக்கம் அப்படின்னு போட்டு பதில் அனுப்பியிருக்காரு. சூப்பர். பூக்கடைமணி, ஓகே, ஒரே வார்த்தையில ஒரே நச்சுன்னு பதில மட்டும் அனுப்பியிருக்காரு. பூக்கடைமணி வாழ்த்துக்கள். ஹிராமணி வீரா பெர்மா, ரிஷப் பந்த் அவருடைய ஆன்சர் என்ன என்ன சாதனை அப்படிங்கிறதையும் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. எங்கிருந்து அப்படிங்கிறதையும் அனுப்பியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சார். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது. ஓ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஓகே, 51 மேட்ச்ல அப்படிங்கறதையும் வந்து தகவல்களோட வந்து பதிலையும் வந்து ரிஷப் பந்த் என்ன சாதனை படைச்சார் அப்படிங்கறத பதிலா வந்து அனுப்பியிருக்காரு. ரங்கராஜன் வாழ்த்துக்கள். மணலி பெரிய சேக்காடு மதுரை மறுபடியும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்தது வி ஆர் செந்தில், என்ஆர்சி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு போட்டு பதில் அனுப்பியிருக்காரு. வாழ்த்துக்கள். ராகவன் ரெங்கசாமி பதில் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு ஆல் தி வியூவர்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நன்றிகள். ராமா, இனிய சுவையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலையும் அனுப்பியிருக்காங்க. சூப்பர். திருமுகஸ்தானம் வீர சுந்தரி அவங்க வந்துட்டு பதில் பாண்ட் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, பாண்ட் தான், ரிஷப் பாண்ட் தான். அவர் என்ன சாதனை படைச்சிருக்காருன்னு கேட்டிருக்கேன். என்ன சாதனை அப்படின்னு டக்குன்னு அனுப்புங்க பாப்போம். ஷம்முனி வந்துட்டு காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. நான் பதில் அனுப்பல, தக்குனு வந்து கண்டுபிடிச்சு பதில் அனுப்புங்க பாப்போம். மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. வணக்கம் சார், பதில் அனுப்பிடுங்க. ஹரிராமன் தேனி, ஓகே, இனிய காலை வணக்கம், பதில் இதுதாங்க அப்படின்னு டாப்புனு பதில வந்து சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாலன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் அப்படின்னு போட்டு வணக்கம் ஜிஃபியோட அனுப்பியிருக்காங்க. வணக்கம் சார், வணக்கம். உங்களுடைய பதிலும் வந்து சரியானது தான். என்ன பதில் அப்படிங்கறத நான் சீக்கிரத்துல வந்து ரிவீல் பண்றேன். சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணார்பேட்டை அப்படின்னு சொல்லி அவர் இங்கிருந்து பேசியிருக்காரு அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலையும் வந்து அனுப்பியிருக்காரு. சூப்பர், வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி. எல்லாரும் வந்து உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு வா, சென்னைக்கு சென்னையில் இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்ததான் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு எஸ் மோட்டிவேட்டிங்கான சாங் தான் வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா காலையிலே பயங்கர மோட்டிவேஷனில் இறங்கிட்டேன் அப்படின்னா, சரி ஏதோ நம்மளால முடிஞ்சது காலையிலே உட்காந்து குத்து சாங்ஸாக கேட்கறத விட கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக கேட்கலாமே அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய ஃபன்னான அப்பீட் சாங்ஸ்லாம் உங்களுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு ரஷ்யா ரெயின்போவில் 8 மணிக்கு. ஸோ ரெயின்போ ரேப்பில் அண்ட் ரஷ்யா ரெயின்போவில். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்துருங்க. அதுக்கு முன்னால் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கமெண்ட்டை போட்டுருங்க. நீங்கள் கமெண்ட் போட்டிருக்காதே காலை நேரத்தில் அந்த பாடலாம் கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். என்ஜாய் கரோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் 101.4.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: கங்கை கரை தோட்டம், பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும்போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகில் போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகில் ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகு

0: புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார். அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான்ருக்கான் சீடன். ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வணக்கம் சென்னை நேயர்களே, நேரம் இப்போ 7:35 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ பண்பலை 101.4. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால வந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு இருந்தோம், வேலைக்காரன் திரைப்படத்துல இருந்து எழு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் வந்து மோட்டிவேஷனே இருக்காது, ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லி தரட்டா, டிசிப்ளின்டா இருக்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம்ங்க. சில நாள் நம்மளுக்கு தோணும்ல, என்னடா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லையா, நம்ம நினைச்சதை பண்ண முடியாதா, கண்டிப்பா வேலைக்கு போகணுமா அப்படின்னு. அதுவும் காலங்காத்தால எல்லாம் இது கண்டிப்பா தோணும். ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு தான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டிசிப்ளின்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா, மத்தவங்க எல்லாரும் ஐயோடா என்ன பண்றது இன்னைக்கு நாள் ஃபுல்லா இருக்குதே, ஐயோ ஒரு வேலை இல்ல நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கா, காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னு தெரியுமா, அப்பனா நீங்களே கொடுத்து வச்சிருக்கவங்க தாங்க. ஸோ பி கிரேட்ஃபுல், நன்றி உள்ளவங்களா வந்துட்டு இன்னைக்கு வந்து நாளில் வந்து எனக்கு வேலை இருக்குடா அப்பா சாமி அப்படின்னு ஹாப்பியா உங்களோட வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ரைட், ஓகே, நீ உன் வேலையை பாருமா, டக்குன்னு நாங்க அனுப்பின கமெண்ட்ஸ் வாசி அப்படின்னு நீங்க சொல்றதும் வந்து எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. சோ இன்னைக்கு நம்ம வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் வச்சுதான் வந்து ஒரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 4வது நாளில் இந்திய கிரிக்கெட் வீரரான ரிஷப் பந்த் படைத்த சாதனை என்ன அப்படிங்கறது தான் நான் வந்து க்வெஸ்டினா கேட்டிருந்தேன். சோ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மேட்ச் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் நடந்தது. ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா வந்துட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சு. அது இந்தியா ஜெயிச்சிருச்சுங்கிறத விட இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது, ரிஷப் பந்த் அப்படிங்கிற நம்ம இந்தியன் கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு சூப்பரான சாதனை வளர்ந்து படைச்சாரு. என்ன சாதனை அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு க்வெஸ்டினா கேட்டிருக்கேன். என்ன சாதனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது நான் போன் எடுங்க டப்புன்னு. சென்னை எஃப்எம் 91.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் பதிவிட்டு இருக்கிற போஸ்டுக்கு கீழே கமெண்ட் போடுங்க. போட்டாச்சு மணி பாரு மாட்டாக்குன்னு அப்படின்னு சொல்றீங்களா, ஓகே பாத்துருவோம். கருப்பன் ரங்கசாமி அவர் வந்துட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு, எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலை வணக்கம், உங்களோட பதிலை வந்து நான் எதிர்பார்க்கறேன், பதில காணும். ஆனா ஒரு சூப்பரான ஜிஃப் அனுப்பியிருக்காரு, நன்றிகள். அடுத்தது பூலுவப்பாளையம் ஆனந்த் முருகன், சூப்பர், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருக்க கேள்விக்கான பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காரு, சூப்பர். சூளை ரீகா மனோகரன், டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுதாங்க வந்து சாதனை அப்படின்னு சாதனை அனுப்பியிருக்காரு, சூப்பர். ஹரிராம் தேனி, ஹரிராம் வணக்கம் சென்னை, வாழ்த்துக்கள் சென்னை அப்படின்னு அனுப்பியிருக்காரு, வாழ்த்துக்கள், நன்றி. முருகன், முருகன் அப்படிங்கிறவர் எங்க அனுப்பியிருக்காரு, ஓகே காலை வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு, ஆனா ஆன்சர் இன்னும் காணோம், சீக்கிரம் ஆன்சர் அனுப்பிடுங்க. முத்துடான், ஹிட்டிங் திஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சாதனை அப்படின்னு சூப்பரா டக்குன்னு நச்சுன்னு ஆன்சர் அனுப்பியிருக்காரு.

மார்னிங் அப்படிங்கறது ஒரு அழகான ஜிஃபாவும் அனுப்பியிருக்காரு ஜெயசீலன். இதுதான் பதில் அப்படின்னு டப்புன்னு நச்சுன்னு பதில போட்டுட்டு கிளம்பிட்டாங்க பத்மா சவுந்தரராஜன். ஓகே வணக்கம், இனிய காலை வணக்கம், சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது அப்படின்னு இருக்காரு. நன்றி நன்றி. பாபு முள்ளக்காடு வெரி குட் மார்னிங், கங்கராச்சுலேஷன் அனுப்பியிருக்காரு, ஒரு வணக்கம் ஜிஃபோட நன்றிகள். ராமேஸ்வரம் ராகேஷ் இனிய காலை வணக்கம், ஆன்சர் இதுதாங்க அப்படின்னு தப்பு ஆன்சரை போட்டு இந்திய வீரருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. திவாகரன் ஏவிஎம் அவின்யூ திவாகரன் இனிய காலை வணக்கம், வணக்கம் பாடல்கள் செவிக்கு விருந்து அடடே சூப்பர். விடை என்ன அப்படின்னு போட்டு விடைய டப்புன்னு போட்டிருக்காரு, சாதனை படைச்சிருக்காரு ரிஷப் பந்த் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி ஜெயசீலன், இதுதாங்க பதில், அப்ப அதை போடலை வணக்கம் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன் இப்ப பதில் போடுறேன் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. அடுத்தது பாபு முள்ளக்காடு, அவரும் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுதான் சாதனை, இது வந்து இந்திய வீரர் படைச்சிருக்காரு சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. பத்மா சவுந்தரராஜன் விக்கெட் கீப்பரான ரிஷப் இதுதான் சாதனை படைத்தார் அப்படின்னு நன்றி அப்படின்னு போட்டு பாடல்கள் எல்லாம் நன்றாக உள்ளது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி நன்றி. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். எஸ் நேயர்களே, வெல்கம் பேக். அடுத்தது யாரெல்லாம் வந்து பதில்கள் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? சூளை ரீகன் ரீஜா மனோகரன், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையிலும் மகிழ்வில் துள்ளும் விதத்திலும் இருக்கிறது, நன்றி அப்படின்னு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே நாகரத்னம் சூப்பர் நச்சினி தான் வந்து ஆன்சர் அப்படின்னு டக்குன ஆன்சரை மட்டும் போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஓகே மிக மிக அருமையாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. குணாலன் அண்ணாமலை, பதில் இதுதாங்க அப்படின்னு டப்புன்னு பதில் அனுப்பியிருக்காரு. ரிஷப் பந்த் அவர்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிச்சிருக்காரு. திவாகரன் பதில் அனுப்பியிருக்காரு. ஏழு கிணறு தேவா, மகிழ்ச்சி வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. நன்றி. ஏனோ நான் அளித்த பதில் உங்கள் கண்ணுக்கு இன்னும் தெரியவில்லை அப்படின்னு கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம், ஐயோயோ தெரிஞ்சிருச்சுங்க, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே ராமகிருஷ்ணன், பதில் இதுதாங்க, ரிஷப் பந்தின் சாதனை அப்படின்னு போட்டு விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் இந்த சாதனையை தான் படுத்துள்ளார் அப்படின்னு சூப்பரா என்ன சாதனை அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே நீங்க எல்லாரும் வந்து பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன்ஸுங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியாம போச்சு. நம்ம வணக்கம் சென்னைக்கு உடனே கிரிக்கெட் பேஸ்ட் குவெஸ்டின்ஸா எடுத்துட்டு வந்துடலாம் போல. ஓகே ஸோ நீங்க எல்லாரும் வந்து சூப்பரா உங்களுடைய பதில்களை வந்து சென்னை எஃப்எம் 101.4 வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்க இதே நேரத்தில் அடுத்தது அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல், எப்படியும் ஒரு மோட்டிவேஷனலான பாடல் தான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பவே வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் அப்கோர்ஸ், சில நேரம் நம்ம தோப்போம், சில நேரம் ஜெயிப்போம், ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஈஸ்தைய முறுக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில எப்போ தோல்வி வந்தாலும் எப்போ ஜெயம் வந்தாலும் சரி, என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னதான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. எஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, மீசைய முறுக்கு அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. மீசைய முறுக்கு திரைப்படத்திற்காக தான் கரிஷ்மா ரவிச்சந்திரன் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா இணைந்து பாடிய பாடல். ஹிப்ஹாப் தமிழோட வரிகள்ல அவருடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பொன்விலை 101.4 எல்லாமே சமதுலு.

இப்போ 7:46 நிமிடம் ஆயாச்சு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் விசைய முறுக்கே அப்படின்னு சூப்பரான பாடலை கேட்டு வந்தோம். சோ எஸ் நேயர்களே, வாழ்க்கையில வந்துட்டு சில நேரம் இன்னைக்குதான் வந்து பயங்கரமா வெயில் அடிக்குது, என்னடா இப்படி வெயில் அடிக்குது, சரி ஓகே ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். திடீர்னு பார்த்தா சாயங்காலம் ஐயோ என்ன மழை இப்படி கொட்டுது அப்படின்னு இருக்கும். சோ சில நேரம் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதான் இருக்கும், அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ண பழகிப்போம். பாடல்ல கேட்ட மாதிரி தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையும் இருக்கு, மழைனாலும் வெயில்னாலும் மீசையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிமா நீ என் கமெண்ட்ட படிமா அப்படின்னு நீங்க சொல்றது இங்க வரை கேக்குது. எம் சங்கர், இனிய காலை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி நன்றி. ஓ பதிலையும் போட்டிருக்காரு, சூப்பர். மாலினி தேவி, வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு டாப்னு பதில சொல்லிட்டாங்க. பூபதி ஞானவேலு, ஓகே ஹிட்டிங் திஸ் இஸ் த சாதனை அப்படின்னு சூப்பரா வந்து குட் மார்னிங்கோட வந்து போட்டிருக்காரு. மில்கி ராஜ், சாலவாக்கம், வணக்கம் சென்னை, 5 நாட்கள் தொடரில் டெஸ்ட் மேட்சில் இதுதான் அந்த சாதனை அப்படின்னு சாதனை போட்டிருக்காரு. அழினி வாக்கம், PUPS பப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்துட்டு பதில வந்து போட்டிருக்காங்க, சூப்பர். நந்து ஜெயா, முதல் முறையாக இதுதான் சாதனை, ரிஷப் சிங் பந்த் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில போட்டிருக்காங்க, சூப்பர். என்ன பதில் என்ன கேள்வி அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக மறுபடியும் கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 4வது நாளாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் படைத்த சாதனை என்ன அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு கேட்டிருந்த குவெஸ்டின். ஓகே ரைட்டு, இந்த கொஸ்டினுக்கு பதில் எங்க அனுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்துல நான் வந்து சூப்பரா உங்களுக்கு கேள்வி வந்து போஸ்டா வந்து போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்ல உங்களுடைய கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் செஷன்ல வந்து உங்களுடைய பதில வந்து அனுப்பிடுங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து சூப்பரான பாடல்கள் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இதே நேரத்தில் நீங்க வந்து ஆன்சர் அனுப்புனீங்கன்னா நானும் உங்களுக்காக அந்த ஆன்சர்ஸை படிப்பேன். மயிலை பட்டாபி வந்துட்டு பதில் ரிஷப் பந்த் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இல்லையே, ரிஷப் பந்த் வந்து என்ன சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கறதுல கேள்வி. ரிஷப் பந்த் தான், அவர் தான் சாதனை படைச்சிருக்காரு, அது தெரியுமே. அவர் என்ன சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து கேட்டிருக்கேன்.

0: போனால வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா மேட்ச்ல வந்து இந்தியா சூப்பரா ஜெயிச்சது. அந்த மேட்ச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரரான ரிஷப் பந்த் சூப்பரா ஒரு சாதனை படைச்சாரு. அந்த சாதனை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கேன். சோ நீங்க ஒருவேளை கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா அடடே நான் தான் அந்த மேட்ச் தான் பார்த்தேனே, ரிஷப் பந்த் இந்த சாதனை தான் படைச்சாரு அப்படின்னு நீங்க வந்து டக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அந்த பதில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நான் போட்டிருக்க போஸ்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல டப்புன்னு போட்டுருங்க. ஓகே, சோ அடுத்த என்னமா இன்னொரு மோட்டிவேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா மோட்டிவேஷன் தான். காட் மோட் அப்படிங்கிற சூப்பரான பாடல் கருப்பு திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சாய் அபியான்கர் மற்றும் ஞானமுத்து இணைந்து பாடிய பாடல் தான் அது. விஷ்ணு ஏடவனுடைய வரிகள்ல, சாய் அபியான்கருடைய இசையில இந்த பாடல் வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னால உங்களுக்காக ஒரு குட்டி சுட்டி பிரேக் வருது. சோ பிரேக்குங்கும் போது டக்குன்னு என்ன என்ன தோணுதுன்னா, லைஃப்ல சில நேரம் ஓடிட்டே இருக்கும் போது எப்பயாச்சும் ஒரு சின்ன ரிலாக்ஸா வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓடிட்டே இருக்கும் போது அப்பப்ப நின்னு தண்ணி குடிக்கிறதையும் உட்காரதையுமே வந்து சில நேரம் நம்மளாம் வந்து மறந்துடுறோம். சோ அதை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிமைண்டர் தான். சோ நீங்களும் ஒருவேளை காலையில அறக்க பறக்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு ஓகே இந்த நாள் நம்ம கையில தான் இருக்கு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், சில் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு நான் ஆரம்பிங்க. ஓகே, சோ அந்த சூப்பரான பாடல் உங்களுக்காக வர்றதுக்கு முன்னால அந்த குட்டி சுட்டி பிரேக் எடுத்து வந்துடலாமா?
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21st சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: எஸ், நேர்களை குட்டி சுட்டி பிரேக் எடுத்துருந்தாச்சு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்ல ஒரு குட்டியா பிரேக் எடுக்கிற அந்த டைம்ல சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி கருப்பு திரைப்படத்துல இருந்தா கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சம துணு.

0: வெல்கம் பேக் டு வணக்கம் சென்னை. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்த கருப்பு திரைப்படத்துல இருந்து காட் மோட் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் கேட்டோம். எஸ் நேர்களே, வணக்கம் சென்னையில இன்னைக்கு வந்து நான் போட்டிருந்த குவஸ்டினுக்கு நீங்க எல்லாரும் வந்து பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க. யாரெல்லாம் வேற ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு டப்புனு அப்டேட் பண்ணிடலாமா? நந்து, ஜெயா, திருத்தணி, ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம், பதில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இதாங்க நடந்துச்சு, இதுதாங்க அந்த சாதனை அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர், பதில் ரிஷப் பந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல, பதில் ரிஷப் பந்த் இல்ல, டக்குன்னு செக் பண்ணுங்க பாப்போ. துர்கா, ராஜுலு என்ன போட்டிருக்காங்க? எஸ் கரெக்டான வந்து பதில போட்டிருக்காங்க. என்ன டேட்ல அது நடந்தது, மேட்ச்சு எப்படி நடந்தது, எந்த 50th மேட்ச்ல தான், 51st மேட்ச்ல தான் அவர் வந்து சிக்ஸர் அந்த அடிச்சிருக்காங்க அந்த சாதனையை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். பதில் வந்து இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே கே ஞான முருகன் வந்து போட்டிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்டையும் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்துட்டு சரியான பதில் தான் மோஸ்ட்லி கொடுத்துருந்தாங்க. சிலர் வந்து சாதனை படைத்தவர் யாருங்கிறதா, இல்லைனா சாதனை என்ன அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 4th நாள்ல இந்திய கிரிக்கெட் வீரரான ரிஷப் பந்த் படைத்த சாதனை என்ன அப்படிங்கறத கேள்வி கேட்டிருந்தா, பதில் என்ன அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ல 100 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை ரிஷப் பந்த் படைச்சிருக்காரு. மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா 51st டெஸ்ட் போட்டியில இந்த மைல்கல்லை வந்து அவர் வந்து எட்டியிருக்காரு. அதிவேகமாக வரலாற்றிலேயே வந்துட்டு அதிவேகமா 100 சிக்ஸர்களை அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்து படைச்சிருக்காரு. இதுதான் பதில் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கவர் பண்ணீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். சோ மீண்டும் உங்க எல்லாரையும் வந்துட்டு நான் ரஷ் ஆர் ரெயின்போல வந்துட்டு 8 மணிக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜி அன்பு அர்ஜி ஜோனால். நினைவு பாடலாக உங்களுக்காக வந்துட்டே இருக்கிறது விவேகம் திரைப்படத்துல இருந்துதான் வந்துட்டே இருக்கு. தலை விடுதலை அப்படிங்கிற பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஹரிஷ் சுவாமிநாதன் இணைந்து பாடிய பாடல். சிவாவுடைய வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 சமதுலு.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: உலக பேட்மிண்டன் சாம்பியன் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம்.

மணி 14 நிமிடம் ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் ஹார் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ஜோனல். எஸ் ரெயின்போ பண்ணி 101.4 இன்னைக்கு இந்த ரஷ் ஹார்ல இணைஞ்சிருக்கிற இந்த ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பர் டூப்பரான பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான நேரங்க 8 to 9 o'clock. பாத்தீங்கன்னா வீட்டில்தான் ரஷ்ன்னு பார்த்தா ரோட்லேயும் ரஷ்ஷு, ஆஃபீஸ்லேயும் ரஷ்ஷு, பார்க்கிங்கில் கேட்கவே வேணாம், கண்டிப்பாக ரஷ்ஷு தான் இந்த டைமில். என்னடா எல்லோரும் இந்நேரத்துக்கு தான் போடுமா, எல்லோரும் ஆஃபீஸும் ஒரே டைம். ஆமாம், ஆஃபீஸ் மட்டும் இல்லை, ஸ்கூலு காலேஜுன்னு எல்லாரோட டைம் இது தான். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் அப்படின்னு சொல்லும்போது டிராஃபிக் தாங்க. ஐயோ யபா, இந்த 8:30 to 9 வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூலு காலேஜுன்னு போகிறவங்க எல்லாருக்கும், ஏண்டா இத்தனை பஸ்ஸு, இத்தனை வண்டி, இத்தனை காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த ரஷ்ஷாரா வந்து பயங்கரமாக ரஷ்ஷாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்துலையும் உங்களை காமாக கம்போஸ்டாக சாங்ஸை என்ஜாய் பண்ணிட்டு வைபோட வந்து இந்த ரஷ்ஷாரை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரஷ்ஷா ரெயின்போ இருக்குது. கவலையே படாதீங்க. எஸ் இந்த ரஷ்ஷா ரெயின்போல உங்களுக்காகவே வந்து சூப்பரான பாடல்கள் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டு, என்ன தெரியுமா, நம்மளுக்கு இந்த டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது இந்த ரஷ்ஷாரான டைமில் வந்துட்டு என்னடா இது இவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாருமே யோசிப்போம், கரெக்டாக நான் வந்து நிற்கும்போது தான் ரெட்டு போடணுமா அப்படின்னு. ஆனால் அதில் ஒன்று இருக்குது, ரெட்டு போட்ட உடனே நம்மளுக்கு முன்னால் இருக்கிற கம்ப்ளீட் டிராஃபிக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். நம்மளுக்கு க்ரீன் போடும்போது நம்ம தான் முன்னால் லைனில் நின்றுட்டுருப்போம், சல்லுன்னு போயிடலாம். ஸோ ரெட்டு போடுறதுக்கும் ஒரு நல்ல காரியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சக்தி திரைப்படத்தில் இருந்து நமக்கான காலம் என்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. ஹரிச்சரன் மற்றும் நாகாஷ் ஆசிஸ் இணைந்து பாடிய பாடல், வேல் முருகன் இணைந்து பாடிய பாடல், அறிவுடைய வரிகள்ல ஜி பி பிரகாஷோட இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுலு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

101.4 இங்க எல்லாமே தூளு. வெல்கம் பேக். 8:21 ஆயாச்சு. ரஷா ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கிறீங்க. எஸ், ரஷ்ஷா வந்து போயிட்டு இருக்கும்போது ரோடு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ரோடு இப்படி ரஷ்ஷாக இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிக்னல் போட்டிருக்கும்போது ஏன்டா நான் வரும்போது தான் ரெட்டு போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நமக்கான காலம் வரும்போது க்ரீன் வீழும், நம்மளும் முன்னால் போவோம். ஸோ அதில் முக்கியமாக ஒன்று சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு முன்னால் இருக்கிற டிராஃபிக் வந்து நம்ம ரெட்டில் நிற்கும்போது கிளியர் ஆகிடும் அப்படின்னு. சில நேரம் வந்து நம்ம நிற்கிறது எதுக்காக அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். சில நேரம் காத்திருக்கிறது அப்படிங்கிறது பயங்கர கடியான ஒரு விஷயம் தான், கடுப்பாக இருக்கும், பட் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே வாழ்க்கையை. நிறுத்தி நிதானமாக யோசிக்கும் போது பரவாயில்ல, இந்த டைமில் நிற்கணும்னு ஆயிடுச்சு, 60 செகண்ட் போட்டானா ரெண்டு நின்று தான் ஆகணும். ஜாலியாக பாட்டுக்கு எப்போ இல்லை, அடுத்து என்ன பண்ணணுன்றதை யோசிப்போம், ஃபன்மாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டிங்கன்னா ஹாப்பியாக ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். நீ ஜாலியாக ட்ராவல் பண்ணுவேன், நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு குறுக்க ஒரு கௌஷிக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒருத்தன் யாராவது இடிப்பான், ஐயையோ காலையிலேயே வந்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் நடந்ததை மாற்ற முடியுமா? இடித்தது இடித்தது தான், போனது போனது தான். அதனால் நிதானமாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது எசக்க பசக்க நடந்தால் கூட ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டை எவ்வளோ ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுமோ ஈஸியாக, பிபி சுகர்லாம் ஹையாகாத மாதிரி பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. அட போமா, நீ வேறு டிராஃபிக்கை நினச்சாலே டென்ஷன் ஆகுது அப்படின்றீங்களா? அதுக்காக தான் வந்து ரஷ்ஷா ரெயின்போவில் உங்களை வந்து காம் பண்ணுற மாதிரி வந்து ஜாலியான வைவான சாங்ஸாக வந்து போட்டு தாக்கிட்டு இருக்கிறேன். அது ரைட்டு. அடுத்து என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சேதுபதி திரைப்படத்தில் இருந்தால் அவங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஹே மாமா யூ வான் அ ஹேட் மீ அப்படிங்கிற சூப்பரான பாடல். அனிருத் ரவிச்சந்திரோடைய குரலில், நாமத்துக்குமாரோடைய வரிகளில், நிவாஸ் கே பிரசனாவுடைய இசையில் கேட்டீங்க. இந்த ரெயின்போ பண்பில் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

வெல்கம் பேக் டு ரஷ்ஹா ரெயின்போ. எஸ் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கிளம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்காக சூப்பரான ரஷ்ஹா ரெயின்போவில் சூப்பரான பாடல்கள் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வரிசையில் வந்து கடைசியாக நம்ம என்ன பாடல் கேட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் திரைப்படத்திலிருந்து தான் முட்டக்கல் லக்கி அப்படிங்கிற சூப்பரான பாடல் கேட்டு வந்தோம். கென் கருணா எழுதி பாடிய பாடல் ஜி வி பிரகாஷோடைய இசையில். ஸோ சூப்பரான பாடல்னால ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அடடே, கருத்து எடுத்துகிட்டு வந்துட்டியாமா அப்படின்றீங்களா? அப்படி என்னமா கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சில நேரம் நம்ம நினச்சது நடக்காது. நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு வணக்கம் சென்னையில் சொன்னேன், தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற மறந்துடுறோம். என்ன தெரியுமா, சில நேரம் நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுவோம், இல்லை நாலு தடவை ட்ரை பண்ணுவோம், அஞ்சாவது தடவை ட்ரை பண்ணும்போது நடந்துடும், அடடே இதை முதலே பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாலு தடவை நம்ம ட்ரை பண்ணதையும் வந்து டக்குன்னு நம்ம வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மறந்துடுவோம். ஆக்சுவலி அது இல்லை, ஒரு கல்லை ஒரு சுத்தியலால் அஞ்சு தடவை அடிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சாவது தடவை அந்த சுத்தியல் அடிக்கும்போது அந்த கல் உடையுதுன்னா அஞ்சாவது அடி பலமாக இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. நாலு தடவையும் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின ப்ரெஷர் அஞ்சாவது வாட்டி டொமால் அப்படின்னு வந்து உடையுது. அதனால் நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே முதல் தடவையிலேருந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான், எதுவுமே வீணாகவில்லை. ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் ஃபைனலாக சக்ஸஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் காத்திருங்க, உங்களுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடல் அடுத்ததாக உங்களுக்காக வந்துட்டு இருக்குன்னு பார்த்துடலாமா? கோப்ரா திரைப்படத்தில் இருந்து தான் வந்துட்டு அதிரா அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பா விஜயோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு நிமிடங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமந்துலு.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எவ்ரிபடி வெல்கம் பேக் டு ரஷ்ஹா ரெயின்போ. எஸ், ரஷ்ஹா ரெயின்போவில் வந்துட்டு பயங்கரமாக ரஷ்ஷாக வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேகமாக போனாலும் சரி, நிதானமாக போங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, சீட் பெல்ட் போட மறந்துடாதீங்க. வண்டியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க. போலீஸ்க்காக போடலனாலும் உங்களுடைய உயிருக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கனா திரைப்படத்திலிருந்து சவால் அப்படிங்கிற பாடல் தான் வந்து அடுத்ததான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. திபுனீதன் தாமஸோடைய குரலில் வந்துக்கிட்டே இருக்குது. மோகன் ராஜன் மற்றும் ராபிட் மேக் அவர்களோட வரிகளில் திபு நீனன் தாமஸோடைய இசையில் கேட்டீங்க. இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே சமதுலு.

ஓடு தினம் தினம் வாழ்வு ரணமே அப்படிங்கிற அழகிய வரிகளை தாங்கி அந்த பாடலை தான் நம்ம கேட்டு முடித்தோம். நேரம் இப்போ 8:45 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் ஹார் ரெயின்போ. எஸ் நேயர்களே, இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய வரிகள் இருந்திருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு வரியுமே அப்படி நெத்தியடி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான டயலாகு, நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் அந்த உலகம் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாங்க. அந்த வரிகளை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை கரெக்டு, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டே இருந்தால் எல்லாருமே வந்து இவன் எங்கே ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயும் ஒரு டீமோட்டிவேஷன்லையும் தான் நம்ம பார்ப்பாங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு பாருங்களேன், முந்திக்கிட்டு வந்து ஏய் இவன் யார் தெரியுமா என் ஃப்ரெண்டு அப்படின்வாங்க. தட் ஹேப்பன்ஸ். பட் அதில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும். என்ன தெரியுமா, சில நேரம் அந்த ப்ராசஸில் நம்மளுக்கே நம்ம மேலே டவுட் வரலாம். நான் சொன்ன மாதிரி 5வது தடவை அடிக்கும் போது ஒரு கல் உடையலாம், அதுக்கு இந்த 4 தடவை அடித்ததோடைய எஃபர்ட் வீணாயிடாது. ஒவ்வொரு தடவையும் அடிக்கும் போது இந்த தடவை உடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அடிப்போம் கண்டிப்பாக. ஆனால் ஒருவேளை 5வது தடவை தான் உடையணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த தடவை தான் உடையும். ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம். உங்களுக்கான நேரம் வரும்போது சரியானவைகள் சரியான நேரத்தில் நடக்கும். எஸ், ஸோ நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக வந்துட்டு ஓகே இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்த பிறகும் வந்துட்டு டீமோட்டிவேட்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததான் இன்னொரு ஒரு சூப்பரான பாடலும் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலுடைய வரிகளையும் வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவேன். கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து தீசுடர் குனிமா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டு வாங்க, லிரிக்ஸை லிசன் பண்ணுங்கள். சியான் விக்ரமுடைய குரலில், விவேகாவுடைய வரிகளில், ஜிப்ரனுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இதரை 101.4 எங்கெல்லாமே சம்மதுலு.

நேயர்களே, தீசுடர் குனியுமா அப்படிங்கிற சூப்பர் டூப்பர் பாடலை தான் கேட்டு வந்திருக்கோம். நேரம் இப்போ 8:51 ஆயாச்சு. ஸோ அந்த வரிகளில் நிறைய வரிகள் வந்து ரொம்ப அர்த்தமுள்ள வரிகள் இருந்திருக்கும். அதில் ஃபஸ்ட் லைனே பாருங்களேன், தீசுடர் குனியுமா. ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டலை வந்து பற்ற வச்சிங்கன்னா எவ்வளோதான் பயங்கரமாக நீங்கள் ஊதுனாலும் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அணைஞ்சிரும். ஆனால் நீங்கள் அது அமைதியை விட்டு பாருங்களேன், நேராக தான் எரியும் எப்போவுமே. அது அந்த சைடு இந்த சைடுன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் அதோடைய ஃப்ளேம் வந்து எப்போவுமே நேராக தான் இருக்கும். அந்த பாடலோட வரிகளில் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, சாக்குகள் 100 சொன்னாலும் வையகம் நின்று கேட்காது வெற்றி தான் பேசுமே. லிட்டரலாக நம்ம போன பாடலையும் இதை வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் ஜெயிச்சிருவேன்னு சொன்ன அந்த உலகம் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி, சாக்குகள் 100 சொன்னால் கூட அந்த வையகம் வந்து அதை கேட்காது. ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் பெரிய விஷயமா தெரியும். ஸோ உங்களுடைய சாதனை பயங்கர ஒரு லவுடான ஒரு விஷயமா இருக்க போது. அடுத்ததாக அவங்களுக்காக ரஷா ரெயின்போவில் வர இருக்கிற பாடல் கூட்டத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து மாற்றங்கள் ஒன்றே தான் மாறாதடா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. கே பிரசனாவுடைய குரல்ல, கபிலனுடைய வரிகள்ல, நிவாஸ் கே பிரசனாவுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சம்மதுலு.

உன் கேள்விக்கு விடை நீயேடா, மண்பானையாய் உடையாதடா. எஸ், சில நேரம் வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கான பதிலை வந்து வெளியில் தேடிட்டு இருப்போம். என்னடா நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இதை வந்து செய்யலை, நம்ம ஏன் இன்னும் சாதிக்கலை, நம்மளால ஏன் இந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு. எங்கேயும் வெளியில் தேடாதீங்க, உங்ககிட்டயே பதில் இருக்கும். உங்களை நீங்களே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடடே இவ்வளோதானா அப்படின்னு தோடும். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு நம்ம ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய காரியம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, எப்படி நம்மளுடைய ரிலென்ட்லெஸ் எஃபர்ட், அதாவது அடுத்தடுத்து மறுபடியுமா வந்து எஃபர்ட் போடுறது வந்து கடைசியில் நிறைவாக வந்து நம்மளுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாக போக போகிறது இல்லை. ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து சாதிங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிறைவு பாடலாக வேலை இல்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து ஏன் இங்கே பாரு அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அனிருத் ரவிச்சந்த் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜோனால்.

0: இது கிடைக்குமா? நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனி திரவ தொழிற்சாலை அமைக்க தாவைக்கு அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:03 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு. எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த காலை பொழுதை வந்து உங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். 101.4 என் கூட சேர்ந்து நீங்க கேட்க விருப்பது
2: ரெயின்போ ராப். Rainbow Rap.

நேயர்களே, ஒரு காலையில் விடிகிற இந்த சூரியன் எப்படி ஒரு விடியலை நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி இந்த ஒரு காலை பொழுதோ உங்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்க என்னோடய அன்பான ஆர்ஜேவே கூடிய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எஸ் இப்போது ரெயின்போ ஆப்பில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிற மாதிரி நான் பல்வேறு பாடல்களை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்ன ஓகே தானே டீ கடைக்காரன்னா? எஸ் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, நான் ப்ளே பண்ண போகிற பாடல்கள் எல்லாமே உங்களை பயங்கரமாக குதூகலப்படுத்துமே தவிர ஒருபோதும் வந்து அக்செப்ட் பண்ணாது, எஸ் மனசங்கடத்தை வந்து உருவாக்காது அப்படின்ட்டு நான் வந்து வாக்குறுதி தரேன். எஸ் முதலாவதாக ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துவோடைய வரிகளில், பரத்வாஜோடைய இசையில், மனோவுடைய குரலில், அட்

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow rap. Rainbow rap.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ரெயின்போ ராப்
4: Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 9:11 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ ஆஃப் 101.4 இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆமதுல எஸ் நேர்களே. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப அதிகமாக வந்து ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கம்பாரிசன். ஸோ நம்மளை வந்து மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி பேசுறது, இல்லை மற்றவங்க வந்து மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி பேசுறது, இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணதை சொன்னாலும் கூட, இல்லை நம்ம வந்து மற்றவங்க வந்து மோட்டிவேட் பண்ண இதை வந்து சொன்னாலும் முக்கிய விட, ஒருத்தர் கூட நம்மளோட செல்ஃபை வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, நம்மளோட தன்மை வந்து கம்பேர் பண்ணிக்கிறது முற்றிலுமாக அவங்களுக்கு வந்து ஒரு கவலை தான் தருமே தவிர, ஸோ ஒருபோதும் வந்து அது வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து தராது அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். எஸ் நீங்களுமே யாரையாவது வந்து கம்பேர் பண்ணி பேசியிருந்தாலோ, இல்லை உங்களை யாராவது வந்து கம்பேர் பண்ணி பேசியிருந்தாலோ அந்த மாதிரி பேசுனான்னு சொல்லுங்கள், நீங்களும் வந்து பேசாதீங்க. பிகாஸ் ஏன்னா லைக் நம்மளோட தன்மை வந்து ஒரு மாதிரி இருக்கும், அடுத்தவங்களோட தன்மை வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு 20 வயசில் அச்சீவ் பண்ணாலும், அவங்க ஒரு 20 வயசில் அச்சீவ் பண்ணால், நம்ம ஒரு 30 வயசில் அச்சீவ் பண்ணுவோம், ஒரு 25 ஏஜில் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மைகளும் தனிப்பட்ட அந்த ஒரு தகவமைப்பும், அதாவது அவங்களோட சூழலும் வாழ்க்கை சூழலும் காலச்சூழலும் எல்லாமே வந்து வேறுபட்டு இருக்கும். அவங்களோட குடும்ப சூழல் இருக்கட்டும், பொருளாதார சூழ்நிலை இருக்கட்டும், எல்லாமே. ஸோ ரெண்டு பேருமே நம்ம வந்து ஒரே தட்டில் வச்சு பார்க்கணுமா கேட்டால் அது வந்து அவசியம் இல்லை. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய கால நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விஷயத்தை வந்து செஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, நீங்களும் வந்து கம்பேர் பண்ண விடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே உங்களுக்காக அடுத்ததாக என்ன பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு எட்வன் அசல் கோளாருடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அசல் கோளாறு சுப்பலட்சுமி மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் மூவரும் இணைந்து பாடிய எஸ் அதே தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தான். மோனிகான்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கூலி திரைப்படத்தில் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டூடியோ கிளாக் நேரம் சரியா 9:17 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

ஸ்நேயர்களே, நான் 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசியிருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ரேப் தான் கேட்டிருக்கீங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்காக நான் வந்து பல்வேறு பாடல்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ், நீங்கள் அந்த பாடல்களுமே கேட்டு செம்மையாக ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி உங்களுக்காக ரெண்டு பாட்டு போட்டேன் இல்லையா, அதாவது கூலி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் வந்து கேட்டிங்க, அடுத்தது ஆரம்பத்திலே வந்து அட்டகாசமான திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டிங்க. எஸ், ஸோ அதனோட தொடர்ச்சியாக அதனுடைய வரிசையில் நான் உங்களுக்காக வந்து பல்வேறு பாடல்களை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் நம்ம எழுந்தோடனே நம்ம வந்து என்ன நினைப்போம், லைக் ரொம்ப மேக்ஸிமம் பீப்புள் வந்து நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, ஐயோ இன்றைக்கி என்ன ஆக போகுது, நேற்று இருந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி இருக்குமா இருக்காதா இல்லை தீருமா தீராதா, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மண்டையில் வந்து ஓடிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். பட் ஆனால் நான் என்ன உங்களுக்காக வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒரு காலை பொழுதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு மார்னிங்கை கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு புத்துணர்ச்சியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்மைலோட ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடைய. ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு நம்மளால் எதுவாக இருந்தாலுமே முடியும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட சொல்லி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல நாளாக அமையும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன்.

0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:25 ஆயிட்டு இருக்கு. எஸ் ஆடோதா ஆட்டமெல்லாம் திரைப்படத்துல ஒரு அழகான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் ரெயின்போ ராப்ல என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடம்பாக்கம் ஏரியா அப்படின்ற பாடல் உங்களுக்காக சிவகாசி திரைப்படத்துல வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல்லை.

நேயர்களே, நேரம் 9:30. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap. வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:32 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. ஸ்னோஜனப்புள்ளினால நான் உங்கள் ஆர்ஜே வைக் தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ் என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் ஆரிஸ் ஜெயராஜோடைய இசையில் மெல்வின் நக்குல் அண்ட் ஜிவி பிரகாஷ் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதுள்ளே.

நேர்களே, ஸ்டூடெண்ட் டைம்ஸ் 9:38 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே இசை மதுள் ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் தனுஷுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன், மாளவிகா அண்ட் நதிஷா மூன்றுவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் 3 திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கமான் கேர்ள்ஸ் அப்படின்ற பாடல் தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வச்சது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே இசை மதுள்.

no. Come on, girls.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்ல நேரம் சரியா 9:42 மைட் இருக்கு. கிட்ட இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு. அடுத்த பாடல் போறதுக்கு வண்ணதாசன் அவர்களுடைய ஒரு இரண்டு வரி ஒன்று இருக்கு. ஸோ எதுவும் தாமதமாகி விடவில்லை, இன்று ஆரம்பித்தால் கூட நீங்கள் இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு இரண்டு வரி இருக்கு. எஸ் இது வந்து நான் எப்பப்பெல்லாம் லோ ஆகணும் இந்த வரிகள் எல்லாமே நான் வந்து ரீகால் பண்ணி பார்த்துப்பேன். எஸ் அதாவது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நம்மளுடைய லாங் டைம் கோலுக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்து இன்னுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஐயோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நம்மளால் பண்ண ரிசல்ட் வருமா அப்படின்னு நிறைய விஷயம் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ எஸ் எதுவுமே இங்கே வந்து ஒன்றும்லாம் கெட்டு போயிட்டுல, ஒன்றும்லாம் லேட் ஆகிடல, நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னும் எவ்வளவோ இடங்களுக்கு வந்து சென்று விடலாம் அப்படின்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு சைனாக எடுத்துக்கிட்டு, ஸோ இன்றைக்கே இப்போவே வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்த, நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நான் கேட்கல, அந்த பாடல் தான் உங்களுக்காக பாய்ஸ் தரப்பட்டிருந்து உங்களுக்காக நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். பா விஜயோடைய வரிகளில் ஏ ரகுமானுடைய இசையில் கார்த்திக் திப்பு மற்றும் டிம் இம்மூவரும் இணைந்து பாடிய பாய்ஸ் தரப்பட்டிருந்து எஸ் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு தி ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே எப்பவுமே அதே தான் எஸ் எம் தூளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: Rainbow Rap.
3: He's gonna rock it, na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:51 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு. 101.4 என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அதாவது சில பாடல்கள் வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த அதாவது பாடல்கள் ட்ரெண்ட் ஆகாது, அதில் நடுவில் இருக்கிற ஏதாவது 2-3 வரி மட்டும் இப்போ வந்து ரீல்ஸ் வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டான ஒரு பாடல் தான் இந்த ஹோ சுகுமாரி அப்படின்ற ஒரு பாடல். ஒரு 2 வரிகள் மட்டும் இருந்திருக்கும். அதாவது நான் தோற்றுப்போவேன் என்றேன், ஏன் தேர்வை எல்லாம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு. அதாவது நான் தோத்துருவேன்னு தெரியும், அதனால தான் நான் வந்து எக்ஸாம் எழுதவே போகிறதில்ல அப்படின்ற வரி எல்லாமே ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஹே இந்த பாட்டு தான் இது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து நிறைய பாடல்களை வந்து ரொம்ப ஃபெமிலியராக வந்து கேட்டுகிட்டே இருந்திருப்போம். அதில் வர லைன் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகும்போது ஓ இந்த பாடல் தானா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து வியப்பாகி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இப்போ யூத் திரைப்படத்தில் நான் உங்களுக்காக வந்து போட போகிறேன். யூத்னே நீங்கள் வந்து நியூ யூத்தாக நினச்சிக்காதீங்க, இது வந்து பழைய யூத். அதாவது முன்னாடி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் இது வந்து. எஸ் மணிஷர்மாவுடைய இசையில், கபிலனுடைய வரிகளில், சங்கர் மகாதேவனுடைய குரலில் யூத் திரைப்படத்திலிருந்து ஆல்தோட்ட பூபதி என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.

அருண்ராஜாவுடைய இசையில் அனிருத்துடைய மணிக்கம் அனிருத்துடைய இசையில் அருண்ராஜாவுடைய வரிகளில் ஷில்பா ராவ் அனிருத் இருவரும் இணைந்த பாடிய ஜெயலலிதா திரைப்படத்தில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் 10:02 வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் திரேன் FM 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதுல.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை

அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 116,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாழவடிக்கு அருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: இரவு 10:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.
1: கற்பனை
0: சக்திக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். நீங்க வந்து இப்ப திடீர்னு ஒரு உணவு பொருளா மாறுறீங்க. நான் வந்து என்ன உணவுன்னு சொல்லிடுவேன். இப்ப டக்குன்னு வந்து நீங்க தயிர் சாதமா இருந்தீங்கன்னா என்னவா பேசுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, டக்குன்னு நீங்க வந்து தயிர் சாதமா மாறி பேசணும். அதுதான் இன்னைக்கு
1: நினைச்சீங்கன்னா
0: 298-3008 அல்லது 295-2020

5, 5, 4. எஸ் ஸோ நீங்கள் யாரை மாதிரி பேச போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து ஜிங்குச்சா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கமல்ஹாசனுடைய வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில கேட்டு நீங்க ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சம்மதுலு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க.

0: மாளிகை எட்டிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, வெல்கம் பேக் டு கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ஜோனால் மற்றும்
1: ஆர்ஜே விவேக்.
0: எஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உணவு பொருளாக மாறி அப்படி இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு உணவு பொருள், நான் என்ன உணவு பொருள் சொல்லணும் அதுவாக நீங்கள் மாறினீங்கன்னா என்ன பேசுவீங்க, என்னவாக இருக்கும் அதோட மைண்ட் வைஸ் அப்படின்னு நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் என் கூட தொடர்பு கொண்டு பேசணும், கெட் செட் கோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2980608 அல்லது 2950525 4. எஸ், ஸோ நேயர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, வாங்க விவேக் பேசிடலாமா?
1: எஸ் கண்டிப்பாக.
0: வணக்கம்,
2: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
1: வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார்.
1: அருமையான பேர் வச்சிருக்கீங்க சார், ராதாகிருஷ்ணன்.
2: அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு வச்சது. 70 வயசு ஆகுது.
1: ஓகே சார்,
0: சூப்பர் சார். விளையாடலாமா?
2: எல்லாருக்குமே பிடித்த உணவாக இருக்கிறேன். தயாரிப்பது சற்று கஷ்டமான காரியம் தான், இருந்தாலும் உங்கள் நாவுக்கும் நல்ல சுவையை தருவேன்
1: சார். அண்ணா, ஒரே ஒரு ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சார், உங்கள் குடும்பத்துலேருந்து அந்த ஏலக்காயை மட்டும் எடுத்துடுங்க சார். அவனை சேர்க்கவே சேர்க்காதீங்க உங்கள் குடும்பத்தில். சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் சார் இந்த ஏலக்காய், சரிங்களா?
2: ஏலக்காய் போடுறதால அதான நறுமணம் தருவது,
1: நறுமணம் தருது. வாயில வந்து நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும் போது ஒட்டிக்கிறீங்களே, அது அந்த டேஸ்டே எங்களுக்கு பிடிக்கல சார். இது வந்து பிரியாணி சாப்பிட்ற பிரியாணி பிரியர்களோட சார்பான அந்த கோரிக்கை கூட நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ப்ளீஸ், உங்கள் குடும்பத்தில் அந்த ஏலக்காயை மட்டும் எடுத்துடுங்க.
2: பட்டை கிராம்பு முதலியவை தயாரித்து இது பாசுமதி ரைஸ் கொண்டு எண்ணெய் தயாரிக்க வேண்டும். எண்ணெய் தயாரித்தால் விருந்தினர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்வார்கள். நமது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு பிடித்த உணவு என்றால் எனக்கு ஊன் உணவு பிரியாணி தான் பிடிக்கும் என்பார்கள்.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள். எல்லாரும் பயங்கர டிமாண்ட்.
2: இன்று உங்களுக்கு பிடித்தவனாக மாற இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி.
1: ஆக்சுவலி ஜோனல், இப்போ வந்து நம்மளோட நாட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ இல்லையோ பிழைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏதாவது ஒரு கடையில் வந்து பிரியாணி கடை வச்சுட்டா போதும். எஸ் தடிக்க விழுந்தா வந்து பிரியாணி கடைன்ற மாதிரி சென்னை ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பிரியாணி கடையாக தான் இருக்குது. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்?
0: அஃப்கோர்ஸ் எஸ், ஒய் நாட், கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் வந்து அவங்க பேசுறது பார்த்தா, ஏன்னா ஆல்ரெடி பிரியாணிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்களோ என்னவோ அந்த மாதிரி வந்துட்டு ரெசிபியோட சொல்லிடுவாங்க போல விட்டா.
1: ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப தெரியாத ஒரு ஃபுட்டாக கேட்டுருக்கீங்க.
0: அது சரி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், சரி லைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு
1: போயிடலாம் நினைக்கிறேன்.
0: எஸ், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகரன். இருக்கீங்க?
1: நலமா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சி சார், ரொம்ப அற்புதமா எங்களை உணவாக மாறி அப்படியே என்ன சொல்றது,
1: சந்தோஷத்துல ஆழ்த்துறோமா, சுவையில ஆழ்த்துறோமா?
3: அதுதான்.
1: ஓகே மேம், உங்களுக்கான உணவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம்.
3: தயிர் சாதம்?
1: தயிர் சாதம் நல்ல சாதம்.
3: தயிர் சாதம் பேசுறேன், நீங்க சாப்பிடுங்க, உடல்ல இருக்கிற உஷ்ணத்தை நான் கம்மி பண்ணிடுவேன். அட ரொம்ப அலுப்பா இருக்குப்பா, எப்ப பாரு சமைச்சு சமைச்சு அப்படின்ட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். அழகா சாத்த போட்டு தயிரை போட்டு குழச்சி என்ன அப்படியே அடி அடிங்க அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தோட குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு நினைச்சீங்கன்னா முதல் முதல்ல என்னதான் ஊட்டி பழக்குவீங்க? ஏன்னா நான் தான் காரமே இல்லாத இருப்பேன். சரி, என சூப்பரா பழங்கள் போட்டு கூட இந்த காலத்துல சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா ஆமா, பரவாயில்ல. அந்த தயிர் அப்படிங்கும் போது எனக்கு அப்படியே வெள்ள வெள்ளேன்னு அழகா இருக்கிறேன், கண்ணுக்கு இனிமையா இருக்கிறேன், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு பாக்கும்போது என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு.
1: எல்லாத்தோட
3: சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயிறு சரியில்லையா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுங்கப்பா, உங்களுக்கு வயிறு எல்லாம் அப்படியே சும்மா கல்ல கல்லன்னு ஆக்கிடுங்க. தயிர் சாதம், நான் தான் உங்க தயிர் சாதம். எப்பவுமே என்ன பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்.
1: தேங்க்யூ சோ மச். சூப்பரா இருந்ததுங்க, அப்படியே எனக்கு அந்த சுவை இன்னும் நாக்கிலேயே இருக்கு நீங்க பேசினதுலேயே. தேங்க்யூ சோ மச்யா.

0: ஆக்சுவலி ஜோனல் இவங்க சொன்னாங்க இல்லையா, நிறைய பழங்கள்லாம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்படி சாப்பிட்டா அது கர்ட் ரைஸா இருக்காது, காஸ்ட்லி ரைஸா
1: இருக்கும். ஆமா,
0: ஏன்னா ஒரு டைம் சமைச்சேன் இந்த அவங்க சொன்ன மாதிரி
1: கிரேப்ஸ் பொமோகிரானேட்
0: பயங்கர காஸ்ட்லியா இருந்தது. பட் தயிர் சாதமும் நல்ல டிஷ் தான்.
1: தயிர் சாதம் வந்து கோ டு டிஷ், அதாவது வந்து எப்பெல்லாம் உண்மையிலே டைம் இல்லையோ டக்கு புக்குன்னு வந்து செஞ்சு டப்புன்னு சாப்பிட்டுட்டு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி, அதாவது எந்த பிரச்சனையும் வராத ஒரு நல்ல ஃபுட்.
0: எஸ் எஸ் எஸ் கண்டிப்பா.
1: ஆனா ஏன் வந்து அதை வந்து திட்டுறதுக்கு போய் ஏ என்னடா தயிர் சாதம் மாதிரி இருக்க,
0: பாவம் அவனதான் போட்டு எல்லாம் அடிப்பாங்க.
1: ஆமா,
0: அடுத்த கலர் பாத்துருவோம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: காலை வணக்கம் ஜோனல் மேடம் அண்ட் விவேக் சார்.
0: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாயப்பட்டி வெங்கட் சார். சார் பிரியாணில இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லணும்னாலும் சொல்லலாம்.
0: பிரியாணி அதாவது எல்லாருக்கும் பிரியாணியே
1: அவங்க வந்துட்டாங்க, அவங்க எடுத்துட்டே வந்துட்டாங்க. நான் என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
0: புளி சாதம், தயிர் சாதம், புளியோதரை, கருவேப்பிலை சாதம் எல்லாம் யாரும் சொல்றது சொல்லுங்க. அப்ப அவங்க எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா? அவங்களும் சாதங்க தானே, பாவம் தானே அவங்க.
2: சொல்லிடலாமா உங்களுக்கு?
0: நாங்க தான் சொல்லுவோம் உங்களுக்கு என்ன இப்ப ஜோனும் சொல்லுவாங்க பாருங்க உங்களுக்கு. சொல்லுங்க.
1: தக்காளி சாதம்
0: ப்ரிப்பேர் ஆகலீங்களா?
2: ப்ரிப்பேர் இல்ல,
0: ப்ரிப்பேர்
2: நீங்க எதுவானாலும்.
1: தக்காளி சாதம்,
0: தக்காளி சாதம், தக்காளி சாதம்.
2: என் பேர் தக்காளி சாதம். என்னை விரும்பாத மக்களே கிடையாது. மதிய உணவிற்கு நான் முக்கியமான ஒரு இது மாதிரி இருப்பேன். அதாவது என்ன வந்து ஒரு சாதமா கலந்து வச்சிருந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, மதியம் ஆபீஸ்ல இருந்து வீட்டில் இருக்கிற வரை என்னை சாப்பிடுவார்கள்.
0: எனக்கு
2: சொட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுட்டா பழம், அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு பாருங்க.
0: நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான், தக்காளி சாதம். ஆக்சுவலி உங்களை வச்சுதான் நிறைய பேர் மதியத்துல வந்து வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், நல்லா பேசுனீங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். டைம் ஆயிடுச்சு பாருங்க, மதியம் எல்லாம் உங்களை தேடுவாங்க பாருங்க. போங்க போங்க.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: கலா பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் கலா மேம், எப்படி இருக்கீங்க?
1: என்னவா பேசுவீங்க? நீங்க புளியோதரையா மாறிட்டீங்க, புளியோதரையா பேசணும்.
0: நன்றி. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன இது பண்றோம்
1: நினைக்கிறேன். வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் சசிகலா மேம், எப்படி இருக்கீங்க?
4: ஹலோ சார், சார் சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா கேக்குது சார்.
1: கேக்குதா
0: உங்களுக்கு? கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்களா?
4: ஆ இப்போ கேக்குது சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. உங்களுக்கான ஃபுட் வந்து என்ன அப்படினா, உங்களுக்கான உணவு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கனா, பூஸ்ட்.
4: என்ன சார்
0: பூஸ்ட்? அதாவது குடிப்போம் இல்லையா டீ காஃபி மாதிரி.
4: நான் வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரென்தா இருப்பேன், எல்லாருக்கும் சுறுசுறுப்ப தருவேன். என்னன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் என்ன வாங்கி சாப்பிடுவாங்க.
1: ஓகே சூப்பர்,
0: थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू மேம்.
1: ஓகே சோ சூப்பரா, காலர்ஸ் எல்லாரும் பயங்கர உற்சாகமா வந்து ஓ இப்ப நான் பிரியாணியா, ஓ தயிர் சாதமா, இப்ப என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஆர்வமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்து தொடரலாம்.

0: எட்டிஎம் அக்ஷய்
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: ஒரு குட்டி பாட்டு வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற சூப்பரான திரைப்படத்துல இருந்துதான் பார்த்த முதல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தாமரையுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில கேட்டு நிந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ,

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பர

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ. ஸ்டுடியோ கலெக்டர் நேரம் சரியா 10:30 நம்ம மைட் இருக்கே கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வாஃப் 101.4 இங்க எல்லாமே அப்பமே
1: சமதுளு.
0: எஸ் ஜோனல் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஷோ? நேர்காலமே
1: தூளா போயிட்டு இருக்கு.
0: தூளா போயிட்டு இருக்கா? எப்படி
1: இந்த தூளா?

0: தூளா போயிட்டு இருக்கா எப்படி இந்த
1: தூளா போகல தூளா போகுது
0: அதாவது பாலா போயிட்டு இருக்குன்றது இன்டெரக்டா தூளா போயிட்டு இருக்குன்றாங்க
1: சம தூளு அந்த தூளு
0: அந்த தூளு நைஸ் நைஸ் ஓகே அடுத்த கலர் போயிடுவோமா
1: எஸ் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்
2: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கத்துல ஒரு உற்சாகமே இல்லீங்களே உற்சாகமா சொல்லுங்க வணக்கம்
2: வணக்கம்
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க
0: அடுத்து
1: 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க கூட தான் போகுது இப்ப ரெண்டு பேருமே இருக்கோம்
0: என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோனல் அவங்க சொல்லுவாங்க
2: தெருவில பாக்குறது எல்லாம் என்னதான் பாப்பாங்க அத்தனை காபி ஷாப்ஸ் இருக்கிற
0: எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறீங்க எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா நிறைய பேர் சொல்றாங்கம்மா உங்களுக்கும் இந்த டீக்கும் வந்து அப்பப்போ பிரச்சனை ஆயிட்டே
1: தகராறு ஆயிட்டே இருக்குது அப்படின்றாங்க என்னதான் பிரச்சனை
0: என்ன தகராறு உங்க ரெண்டு பேருக்குள்ள
2: இந்த
0: பாருங்க அடுத்து நாங்க கூட்டு வரங்க டீய என்ன நீங்க டீய வந்து அப்படி சொல்றீங்க சொல்லுங்க என்ன என்ன உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா பிரச்சனை யார் எது பெருசு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி
2: நிறைய இருந்தா கூட அந்த எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனம் வந்து
0: அவங்கிட்ட
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்
3: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க
3: நீங்க
1: டீ சொல்லுங்க பாப்போம்
3: பாருங்க நான் வந்து இயற்கையிலே அழகா பச்சை பச்சை பசுமையா கொடுக்கும் அந்த இலையில இருந்து தயாரிச்சு வர்றதுதான் இயற்கையான என்னுடையது வெறும் வெள்ளிய போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சாலும் உடம்புக்கு ஆரோக்கியம் நீ அவங்க சொன்னாங்க அந்த ஒரு கொட்டை தான் இருக்கும் அந்த கொட்டைய வறுக்கணும் அழிக்கணும் எல்லாம் செஞ்சு எவ்வளவு மனம் தானே தேவைதா
0: அதாவது உங்க ரெண்டு பேரு
3: என்ன
0: ஓகேம்மா அதாவது
3: இது மூணு நேரம் கொடுத்தாலும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அந்த காஃபியை போடலாம் அது ஒரு போதை மாதிரி ஆயிரும்.
0: சரி,

0: அதாவது அதாவது உங்க உங்க கிட்ட வர்றாங்க இல்லீங்களா?
1: நாங்க யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு டீ பேசிக்கிட்டே.
0: அதாவது உங்ககிட்ட வராங்க இல்லையா இந்த பிஸ்கெட் எல்லாம், பிஸ்கெட்டு பன் எல்லாம் வராங்க இல்லைங்களா? இவங்க எல்லாம் நீங்க வந்து மூழ்கடிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரே கம்ப்ளைண்ட். நாங்க வந்து அவங்க கிட்ட வந்து போனா எங்களை சீக்கிரமா மூழ்கடிச்சிடறாங்க, அவங்க அவங்கக்குள்ள இழுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஸ்கெட்டு பன் எல்லாம் ஏன் இந்த மாதிரி தான் பண்றீங்க, தப்பு இல்லைங்களா? அது
2: நன்றி.
1: இது பெரிய தகராறா போயிடும் போலயே.
0: ஸ்டேஷன்ல அத்து போட்டுட்டதான் வந்து அமைதியா வாங்க போல. அந்த அளவுக்கு வந்து எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி நான் தான் காஃபி தான் டீ தான் சொல்லிருக்காங்க. பட் நேர்களை டீயும் காஃபியும் வந்து எல்லாருக்குமே அந்த விருப்பமான ஒரு மானம்ன்றதுனால சோ யாருமே அதை தவிர்க்க முடியாது.
1: என்ன ஆனா என்ன அளவுக்கு மீறினால் வந்து அமிர்தமும் நஞ்சு.
0: எஸ், காஃபியை கம்பேர் பண்ணும்போது டீ கொஞ்சம் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உழைக்கும் மக்களுடைய பானமா வந்து தேநீர் வந்து இருக்குன்றது.
1: இன்னொன்னு கெஃபைன் இருக்கிறதுனால காஃபி நிறையவும் குடிக்கிறது வந்து உடம்புக்கு.
0: பட் அந்த கெஃபைனால வந்து நமக்கு வந்து லைக் இந்த சுறுசுறுப்பெல்லாம் கிடைக்கும். காஃபி குடிச்சா
1: ஒரு மாதிரி சாந்தமா இருக்கும், அப்படியே ஹாயா இருக்கும்.
0: சோ அது வந்து அந்த கெஃபைனால உங்களுக்கு வந்து வருது. சோ எதுவா இருந்தாலுமே அளவா குடிங்க. சோ நிம்மதியா வந்து சாப்பிடுங்க. அது
1: என்னடா டீயும் காஃபியும் அடிச்சுக்கிறது, நான் இப்ப வரேன் அப்படின்னு அடுத்த ஒருத்தர் வரா யாருன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார்
3: இருந்து?
0: சாத்தன்
1: குடியில இருந்து. இப்போ டீயும் காஃபி அடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால வந்து இப்ப நீங்க பால்
3: என்ன காய வச்சு நம்ம நல்லா குடிச்சோம்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். பசியின்மை ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பால் இருக்கு பாத்தீங்களா,
1: இருக்கு. பயங்கரமா வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க.
0: பால் அப்படின்ட்டு வந்து மூணு பேருமே வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா பால் கொஞ்சம் சாந்தமா தான் பேசினா வந்து நான் இல்லடா நீங்க எல்லாம் எதுவுமே இல்லடா அப்படின்ட்டு சொன்னாலுமே அவரு கொஞ்சம் சாந்தமா தான் பேசிட்டு இருக்காங்க.
1: எஸ், சோ நம்ம நிகழ்ச்சியில கேட்ஸ் அண்ட் கோல ஒரு குட்டி சிட்டி பிரேக் எடுத்துட்டு வரலாம்.
4: அக்ஷயா தங்க மாளிகை,
5: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
4: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
5: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: Welcome back. So, குடிச்சிட்டு பிரேக் எடுத்துட்டு வந்தாச்சு. சோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு
0: பாத்தீங்கன்னா, எஸ், அதாவது நாங்க வந்து ஒரு உணவு உடைய ஒரு பெயர் ஒன்று சொல்லுவோம். அந்த உணவாவே மாறி நீங்க வந்து எங்ககிட்ட ஒரு 30 seconds அந்த மாதிரி பேசணும். அதான் இன்னைக்கு வந்து நம்ம கேமா வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
1: அது கேமா மாறி ரொம்ப நேரமா வந்து டிபேட் ஷோவாவே வந்து போக ஆரம்பிச்சிச்சு.
0: அதாவது நீங்க வந்து அது வந்து நான் இப்ப என்ன சொல்றது, உங்களை வந்து

0: பெருமையா வந்து பேசிக்கலாம், உங்களோட உணவுகளை வந்து நீங்க வந்து பெருமையா சொல்லிக்கலாமே தவிர, அடுத்தவங்க நான் இன்னைக்கு வந்து காலையில தான் நான் சொன்னேன் இந்த கம்பாரிசன் வந்து வேணாம், கம்பாரிசன் பண்ணாதீங்க பண்ணாதீங்க, இந்த டீ கூட காஃபியும் காஃபி கூட டீயும் கம்பேர் பண்ணிட்டு நடுவில் ஒருத்தர் பாலுன்னு ஒருத்தர் வந்துட்டு ஒன்று பண்ணாரு பாருங்க. ஸோ வேணாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சரிங்களா.
1: சூப்பர். சோ விவேக், ஒரு சின்ன குட்டி பாடல் கேட்டது வந்துடலாமா?
0: கண்டிப்பா.
1: எஸ், தோரணை திரைப்படத்திற்காக தான் வாச்சலம் அப்படிங்கிற பாடல், உதித் நாராயணனுடைய குரல்ல, பா விஜயோடைய வரிகள்ல, மணிஷமார் சர்மாவுடைய இசையில. கேட்டேன் நேரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு.
2: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கேட் சைட் கோ ஸ்டுடியோ கலர் லாம் சரியா 10 மணி 48 நிமிஷம் மட்டும் மைட் இருக்கு கேட் இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வாய்ஸ் ஃப்ரம் 91.4 இங்க எல்லாமே எப்பமே
1: சமதுளு
0: எஸ் கேட் சைட் கோல பயங்கரமான சூப்பரான செம்மையான ஜாலியான ஒரு வைபான டாபிக் தான் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க கேட் இருக்கீங்க நேர்கள் எல்லாமே வந்து சூப்பரா பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஜோனல்
1: எஸ் அவங்க எல்லாம் வந்து பயங்கர ஆர்வமா நீங்க என்ன உணவுன்னு மட்டும் சொல்லுங்க இப்போ நான் 퍼ஃபார்மன்ஸ் பார்த்து பாருங்கங்கற மாதிரி
0: நசுக்கி நசுக்கி தூக்கி போட்டுறேன் அப்படிங்களா
1: யா அடுத்த கால்ல யாரேன்னு பாத்துறலாமா
0: எஸ்
1: வணக்கம் ரெயின் வாய்ஸ்
0: வணக்கம் சொல்லுங்க யார் எங்க பேசுறீங்க வணக்கம் கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க
2: அடிமையா இருங்க
0: சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் உங்களுக்கான உணவு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் ஜோனக்கு ரொம்ப பிடிக்கும் போல சொல்லுங்க
2: சாம்பார் சாதம் பத்தி பேசணுமா
0: சாம்பார் சாதத்தை பத்தி பேசணும் நீங்க தான் இப்ப சாம்பார் சாதம்
1: சாம்பார் சாதமா பேசுங்க
2: சொல்லணுமா சரி சரி நான் சாம்பார் சாதம் இப்ப வந்து அதாவது பருப்பு போட்டு
0: எங்க செய்முறை விளக்கம் எல்லாம் நமக்கு வேணாங்க சரிங்களா செய்முறையே வேண்டாம் நீங்க சாம்பார் சாதமா இருந்து பேசுங்க
2: புரியுது சார்
0: சரி பேசுங்க பேசுங்க நீங்க பேசுங்க
2: சாம்பார் சாதம்ன்றது போட்டு மத்துல போட்டு கடைஞ்சி என்னை இடிச்சு ஒரு வழி பண்ணி
1: ஆக்சுவலா சாம்பார் சாதம் வந்து தயிர் சாதம் மாதிரி ஒரு நல்ல கோ டு கம்ஃபர்ட் ஃபுட் தெரியுமா எல்லா
0: எங்க எல்லாமே கம்ஃபர்ட் ஃபுட் தான் தயிர் சாதம் சாம்பார்
1: பிரியாணி எல்லாம் கம்ஃபர்ட் ஃபுட் கிடையாது அதெல்லாம் எப்பயாச்சும் சாப்பிடலாம் அவ்வளவுதான்
0: ஒவ்வொரு பர்சனுக்கு ஏத்த மாதிரி மாறும்
1: டெய்லி பிரியாணி சாப்பிடுவீங்களா நீங்க
0: நான் சாப்பிடுவேனே நீங்க என்ன வாங்கி கொடுத்து பாருங்க நான் சாப்பிடுவேனே பிரியாணி
1: இப்ப வேணும்ன்றீங்க பிரியாணி ஓகே சோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளி பருவம் தொடர்ந்து பேசலாம் விவேக்
0: எஸ்
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர் எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல ஆனா அவர்கிட்ட சொன்ன அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்
4: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
1: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளப்ல சரியா 10:51 நம்ம மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வாய் ஃப்ரம் 101.4 இங்க எல்லாமே அப்போ மிஸ் அமதுல எஸ் ஜோனல்
1: எஸ்
0: அடுத்த கலர் போயிடுவோம்.
1: சாம்பார் சாதம் முடிச்சாச்சு, அடுத்த சாதம் பாத்துரலாம். வணக்கம் ரெயின் வாய் ஃப்ரம்.
2: வணக்கம் மேடம், கேக்குதா ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
0: சாதம் வந்து என்ன அப்படின்னு உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு பொரியல்.
2: என்ன அப்படியே வேக வச்சு அடுப்புல வைக்கும் போதே ஒன்னு எடுத்து அப்படியே தோலை ஒட்டிட்டு
0: சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு சாப்பிடவே தோணாது. உங்களை எப்படி தோலெல்லாம் உரிச்சு எண்ணெய் எல்லாம் சுட்டு கொடுத்தா உங்களுக்கு வலிக்காது? வலிக்கும் இல்ல, அதனாலே நான் சாப்பிடவே மாட்டாது.
2: என்னதான்
1: உரிச்சாலும் எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறாரு அவரு.
2: ஆமா, பிடிக்காம இருக்காது, சும்மா சொல்லலாம் வெளியில, ஆனா உள்ளுக்குள்ள சாப்பிடணும் தோணும். எப்படி அடிச்ச பாருங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், செம்ம சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்,
1: வாழ்த்துக்கள் சார், நன்றி,
0: தேங்க்யூ. எஸ் அடுத்த காலர் யாரு பாத்துருவோம்.
1: என்ன உணவு
3: நான் உங்களுக்கு கீழ்கள் இல்லாத உணவு.
0: நீங்க எப்படி மல்லிப்பூ மாதிரி இருப்பீங்களா இல்ல கல்லு மாதிரி இருப்பீங்களா?
3: எனக்கு பல பெயர் உண்டு.
0: பல பெயர் இருக்குங்களா? என்னது சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து மல்லிப்பூ மாதிரி இருப்பீங்களா கல்லு மாதிரி இருப்பீங்களான்னு
3: கேட்டேன். மல்லிப்பூ மல்லிப்பூ
0: சில டைம் அப்பப்ப ஹார்ட் ஆயிருங்க, கொஞ்சம் அப்பப்ப கடின காலம் வந்துருது உங்களுக்கு இல்லீங்களா? அப்பப்போ சாஃப்டாவே இருங்க, அப்பதான் மக்களுக்கு உங்களை பிடிக்கும், மக்களும் வந்து உங்களை விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா? ஏன்னா உங்களை வந்து இது புரியல புரியல சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி மல்லிப்பூ மாதிரி இருந்தா தான் உங்களை எல்லாரும் விரும்புவாங்க, கல்லு மாதிரி இருந்தா சாப்பிட மாட்டாங்க சரிங்களா? அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல சுவையான ஒரு இட்லியா வந்து வாங்க ஓகேங்களா? தேங்க்யூ,
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: ஓகே விவேக், நிறைவு காலரா யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா? என்ன உணவு
0: அப்படின்னு.
1: வணக்கம் ரெயின்போ சார்.
4: வணக்கம் மேடம், ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
1: பாஸ்கர் சார், நிறைவு காலரா வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்காக இப்ப வரவு இருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பொங்கல்.
4: பொங்கல்
0: பொங்கல்
4: வாரம் திங்கக்கிழமை பொங்கல் மட்டும் டெய்லி வந்து
0: எல்லாமே
4: இருக்குது. சக்கர பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்குது, இந்த வெண்பொங்கல் கொஞ்சம் வெறுப்பாச்சா இருக்குது.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி
4: நன்றி.
0: ஆக்சுவலி அவர் வந்து கேள்வியே புரியாம பேசிட்டாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ ஜோனல், இந்த ஒரு மணி நேரம் வந்து நேர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா அதை என்ஜாய்
1: பண்ணிருக்கேன்.
0: இந்த டாப்பிக்கை கொண்டு வந்து உங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி
1: நன்றி நன்றி. ஸோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில மற்றொரு நாள் உங்களாரையும் சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்க கூட வந்து விவேக் கண்டினியூ பண்ணுவாங்க. மற்றொரு நாள் உங்களாரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜோனல்.

0: நான் விடைபெற மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பாதையில் விட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடைக்காது. நான் வந்து திரும்பி வந்து 11:00 வந்து நான் வந்து உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போட இந்த ஷோல இருந்து விடைபெறேன் நேயர்களே.
1: எஸ் ஸோ நிறைவு பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாம். எப்படி வந்தாயோ அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் ஆரம்பமலை திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. சின்மையுடைய குரல்ல விக்னேஷ் ராமகிருஷ்ணனுடைய வரிகள்ல கேட்டு நிந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எங்கெல்லாமே சமதுல.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது.

விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:03 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கு இங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல. எஸ் 101.4ல நான் உங்க ஆர்ஜே வேக் தான் பேசிட்டிருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். ஸோ இது வந்து ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஸோ நீங்க வந்து கால் பண்ணி வந்து உங்களோட சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கலாம். என்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைக்கும் இல்லத்திற்கும், அதாவது விவசாயம் சார்ந்து இந்த மரம் செடி கொடிகள் சார்ந்தோ சம்திங் வேற ஏதாவது இயற்கையான வளங்களை இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்லை சம்திங் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் மேல நீங்க கூட பேசணும்னு நினைச்சாலுமே நீங்க தாராளமாக கால் பண்ணி வந்து பேசி எங்க கூட வந்து கலந்துக்கலாம். எஸ் நம்ம கூட பேசுறதுக்கு தான் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ சரவணன் சார் அவர்கள், சார் வணக்கம்.
2: எப்படி வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்குமே, ஜம்முன் இருக்குமே.
1: வணக்கம் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நேர்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். நீங்கள் எப்போ வருவீங்க, எங்களுக்கு எப்போ நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது, நாங்களாம் எப்போ இந்த சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு முடிக்கலாம் அப்படின்ட்டு நேர்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. போயிடலாங்களா?
2: நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னா, அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க, அந்த கருத்துக்களை நாம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை யார் வந்தாலும் சொல்லுங்க, நம்ம பேசுவோம்.
1: எஸ் முதல் காலர் போயிடலாமா சார்?
2: போயிடலாமே.
1: எஸ் ஃபர்ஸ்ட் காலர் என்ன பிள்ளை இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க, யாரும் இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா, அரக்கோணம் கலா.
3: என்ன
2: வேலைமா பாக்குறீங்க?
3: என்ன
2: வேலை பாக்குறீங்க?
3: கம்பெனி வேலை செய்யுங்க சார். கம்பெனில.
2: அப்படியா?
3: ஆமா
2: சார்.
3: என்ன
2: செடி அது?
3: புரியுது
2: எனக்கு, என்ன குட்டுச்சு சொல்லுங்க. கீழே
3: மருந்துக்கா அதை வாங்கி தண்ணி கலந்து சொன்னீங்கல்ல?
2: ஆமா.
3: அதை ஃபாலோ பண்ண சார். அது எலுமிச்சை செடி மேல அப்படியே ஒரு மா இலை மேல ஒரே ஒயிட்டா மூடிச்சு சார். என்ன சொன்னேன் நானு?
2: ஆமா.
3: அப்படின்னு

0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
1: மழை
0: வந்துருச்சா?
1: கிருஷ்ணகிரிலயும்
0: பெய்யணும். ஏன்னா ஜெயசீலன் ஐயா வருவாரு, அவரு வந்தாலும் சொல்லுவாரு சார் மழையே இல்ல சார் வருவாரு. ஆனா இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிச்சு சார் சொன்னாரா, நான் சந்தோஷப்படுவேன். நன்றிம்மா, நன்றி. இது பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்றீங்களா தம்பி?
2: கண்டிப்பா சார், 2986-0038 மற்றும் 2952-0554. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 2986-0038, 2952-0554.
0: நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர்
2: கட்டாயிட்டாங்க நினைக்கிறேன் சார்,
0: வருவாங்க, திரும்பி வருவாங்க. இப்போ அங்கங்கே லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால் கொஞ்சம் விவசாய வேலைகளில் மக்கள் கொஞ்சம் முனைப்பு காட்டலாம். அடுத்த பருவத்துக்கு என்ன பயிர் சாகுபடி செய்யக்கூடியது, குறிப்பாக நம்ம மக்கள்லாம் வந்து இப்போ மழை நிறையா வர்ற நேரத்தில் நிறைய நெல் சாகுபடி செய்யணும்னு நினைப்பாங்க, அதனால் நெல் சாகுபடியில் முனைப்பு காட்டலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், குயில் கோபி.
0: ஓ கோபி, என்ன ஊருங்கய்யா?
3: ஓ
0: ம், என்ன ஊர் குயில் கோபிக்கு?
3: குயில் கோபி தஞ்சை.
0: தஞ்சாவூர், ஆமாம். ம், தஞ்சாவூரில் மழை பெஞ்சதுங்களா ஐயா?
3: திருச்செங்குடி திட்டை.
0: திட்டை, அதுனா திட்டை இன்னும் சூப்பர். ம்,
3: ஹலோ.
0: திட்டை அருமையான ஒரு கோயில் இருக்க, திட்டை குயில் கோபி குயில் ஒன்று குயில் கூபணும். ஹலோ
3: சார், வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். மழை குறைவு அப்படின்னா தெளிப்புக்கு போகலாம், மழை நல்லா இருக்கு தண்ணி நிறைய கிடைக்குது அப்படின்னா நடவுக்கு போயிடலாம். நடவுல நிறைய விளைச்சல் வரும், அப்படியே தெளிக்கிறது. அதாவது நம்ம இப்ப எள்ளு
3: தெளிச்சு அதாவது பறிக்காம அப்படியே விட்டுறோம்.
0: ஆமா,
3: விளைச்சல்
0: நிச்சயமா வரும். திருத்தரப்பூண்டில நிறைய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாங்க. முளைச்சு வர்ற வரைக்கும்
3: காத்திருக்கணும்,
0: அதுக்கப்புறம் எப்பயும் போல தண்ணி வச்சு உரம் போடுறது, களை எடுக்கிறது, களை கொல்லி தெளிக்கிறது எல்லாத்தையுமே
3: பயன்படுத்தலாம்.
0: இருந்துச்சுன்னா தண்ணி அப்படியே நிக்க வைக்கலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே விடலாம், அதுவே முளைச்சு வரும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்ல மழை கிடைச்சிரும், அப்ப அந்த மழை தண்ணியை வச்சுட்டு அது வந்துடும்.
3: குருவை
0: வந்து யாருக்கு தண்ணி வசதி இருந்தோ அவங்க மட்டும் குருவை போட்டாங்க, தண்ணி இல்லாதவங்க ஒரு போகம்
3: முடியாது சார்.
0: என்னங்கய்யா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லலை, பாதியில் கட் ஆயிடுச்சு.
2: ஆமாம் சார், கட் ஆகிட்டு நினைக்கிறேன், இல்லை நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சார்.
0: அது ஒன்றும் இல்லை, அதாவது குருவை போன சீசன் அப்படிங்கிறது வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு, ஏன்னா தண்ணி இல்லை நமக்கு. ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்படலை, அதனால் காவிரி டெல்டாவில் குருவை பருவ நெல் சாகுபடி அப்படிங்கிறது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆழ்குழாய் கிணறு வசதி இருக்குதோ, போர்வெல் வசதி இருந்துச்சோ, அவங்கெல்லாம் அந்த குருவை பருவத்தில் நெல் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று, போன பருவத்தில் சாகுபடி செய்யாதவர்கள் அடுத்த ஒரு போக சம்பா சாகுபடிக்கு தயாராகிடணும். ஒரு போக சம்பா சாகுபடி நீண்ட நாள் நெல் ரகங்கள் நமக்கு சிஆர் 1009 இருக்குது, சப்போன் இருக்குது, இப்போ CO59 ஒன்று சொல்கிறாங்க, நிறைய நெல் ரகங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் புதிய நெல் ரகங்கள் இந்த பருவத்தில் சாகுபடி செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும். அது டெல்டா பகுதியாக இருந்தாலும் சரி, நான் டெல்டான்னு சொல்லக்கூடிய நம்ம திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டமாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு போகத்துக்கு நாம தயாராகணும்.
2: எஸ், நேர்களே, ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 11:11 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ், இல்லத்திற்கும் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் அளவு

0: சொன்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நாயகர்கிட்ட நம்ம பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன் சுத்துறேன், எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ATM அக்ஷயா தங்க மாளிகை,
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ATM ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை தி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ATM அக்ஷயா தங்க மாளிகை.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 11:12 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 உங்களோட ரெயின்போ ஷோல பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நமக்காக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக ஸோ சரவணன் சார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. எஸ் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952005454. நேர்களே, உங்களுக்கு விவசாயம் சார்ந்த ஏதாச்சும் சந்தேகங்களாமே இருந்தால் நீங்க தாராளமாக வந்து சரவணன் சார் கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் அடுத்த கால் போயிடலாங்களா?
4: போலாமே. யார்?
0: வணக்கம்.
4: எப்பயுமே ஒரு ஒருத்தர் இது மாதிரி வந்து வென்று சென்று விடுவார்.
0: எஸ், அவங்க வந்து நமக்கு மிஸ் கால் விடுறாங்க சார். மிஸ் கால் விட்டா நம்ம வந்து திரும்ப கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம கால் பண்ண முடியாது,
4: கால் பண்ண மாட்டோம். இல்ல மாட்டோம் இல்ல, நீங்க தானே கால் பண்ணுவீங்க.
0: திரும்ப கால் பேக் பண்றாங்க, பாத்துக்கலாம்
4: சார். வரட்டும்.
0: வணக்கம்.
4: யார்? வணக்கம்.
5: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் செல்லும் சார்.
4: செல்லுமையா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்க? நீங்க
4: நல்லா இருக்கோம்.
5: மழை பெய்யும் சார்
4: சென்னையில். நேத்து நைட்டு கூட மழை. உங்களுக்கு
5: நேத்து சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் பெய்ஞ்சிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பரவாயில்லையா தெளிவா இருக்கு செடி பரவாயில்ல கொஞ்சம் வதங்கி நின்றுச்சு இப்ப கொஞ்சம் தண்ணி வந்தோடனே ஓரளவுக்கு இப்ப கால தான் போய் வந்தான் கொஞ்சம் தெளிவா இருக்கு செடி பரவாயில்ல
4: மாறுது போன போற நமக்கு சரியான மழை கிடைக்கல.
5: சொல்றாங்க டெய்லி மழை இருக்கு மழை இருக்குன்னு ஒன்னும் வந்த போடல. அது ஒரு குருடி திசை அந்த பக்கம், இந்த ராணிப்பேட்டை சைடு அந்த அந்த சைடுக்கு வந்து வந்தது. நேத்து தூரம் அப்படியே கொஞ்சம் மப்பு கிளம்பி வந்தது. அந்த இந்த தெரியல அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே பூச்சி. அட அடமய இல்ல, அந்த ஒரு மப்பு ஒரு சேப்பியா வந்து போற அந்த மப்புக்கு அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல
4: ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாசிங் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. மழை மேகம் அப்படியே போகும் பாருங்க, போகும்போது அப்படியே லேசா மழையை பெஞ்சிட்டு அப்படியே போயிட்டே
5: இருக்கும்.
4: அதே
5: தான்
4: இருந்தாலும் தைரியமா இருப்போம், இன்னும் கொஞ்சம் மழை பெய்யும். அடுத்த வாரம் பேசும்போது நீங்க சார் மழை தாங்கும், மழை பெய்யும் சார், பெஞ்சிச்சு சார்.
5: ஆனா இதே மாதிரி ஒரு 5 நாளைக்கு 20 நாளைக்கு அதோட பெஞ்சினா செடி மூச்சு எல்லாம் கொஞ்சம் அப்படியே நின்றுடும்.
4: ஆமா, பட் இருந்தாலும்
5: ஈரந்ததான் அந்த வேர்ல ஈரந்ததான் அது பெருக்கும். அப்படியே அது பெருக்கிற டைம்ல அது ஈரன் தண்ணி இல்லாம இருந்தா நான் அப்படியே வந்துடும்.
4: ஆமா, வரும் மழை வந்துடும். தைரியமா இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம்.
6: காலை வணக்கம்.

0: முதல்ல ஒரு சிறிய வேண்டுகோள், குடும்பம் வரைக்கும் நிறைய நேயர்களை வந்து இந்த கேள்வி பதில் நேரத்துல நீங்க கவர் செய்யணும். அதுதான் பேச்சு கொஞ்சம் அந்த மழை பெய்யுது பெய்யல வெயில் வருது வெயில், ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு கடைசி கடைசி கட்டாரு, மழை பெஞ்சுன்னு இருக்கும் சார், வெயில் அடிச்சுன்னு தான் இருக்கும் சார், அது காலத்தோட இயற்கை.
1: சரி,
0: இயற்கையை பற்றி பேசினா மற்ற கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டுக்கலாம். நான் வந்து 6 மாசம் 7 மாசம் நான் 77 வயசாகுது, எனக்கு ட்ரை பண்ணி காலம் போறது பார்த்தா என்ன அர்த்தம், நான் இந்த மாதிரி பேச்சு வந்து குறைந்த பேச்சு நிறைந்த பழங்குமா இருக்கணும். அது விட்டுருங்க சார், விட்டுருக்கோங்க, ஏன்னா அது போயிட்டு தான் இருக்கும் பேசிட்டு சொன்னா சொல்லிக்கலாம். மழை பெய்யறதா பெய்யலையா எத்தனை டிகிரி அதெல்லாம் அதனால என்ன அர்த்தம்னா மற்ற நேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு இல்லையா. கேள்வியை கேட்கலாம் பதில் சொல்லணும். அந்த குறிப்பிட்ட கேள்வி என்ன சார், விவசாயமோ இல்ல என்ன உங்களோட அதை மட்டும் கட்டிட்டு அதுக்கு வேணா பதில் கொடுக்கணும். அடுத்த நேரத்தை போயிட்டே இருக்கணும். ஒரே நேரத்தில் கோயிலை பத்தி உள்ளூர் அந்த கோயிலை பத்தி குளத்தை பத்தி குழந்தை பத்தி நான் கேட்டு மற்ற நேரில் கிடைக்க மாட்டேங்க பார்த்தீங்களா. ஒரு இது இருக்கும் சார், என்னோட கேள்வி என்னன்னா சார், எங்க வீட்டுல இது இருக்குது கொய்யா மரம் இருக்குது, அது இப்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு 6-4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கு ஆயிடுச்சு, வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆனா இது வந்து பூ இல்ல காய் இல்ல.
1: உங்க ஊர் என்ன ஊரு, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேரு நான் ஓய்வு பெற பேராசிரியர் பார்த்து சார், செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர்.
1: சேலையூர் கொய்யா மரம்னாங்கயா, அந்த அந்த கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்து வச்சீங்க?
0: கண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிச்ச, ஞாபகம் இல்ல எனக்கு.
1: ஒட்டு கண்ணா இல்ல சாதா கண்ணான்னு தெரியல.
0: நீங்க சொல்றது நீங்க பேசுறது கொஞ்சம் எனக்கு காதல், நான் பேசுறது உங்க காதல் விழுதுங்களா, நீங்க பேசுறது எனக்கு காதல் வேணும்.
1: நல்லா விழுது எனக்கு,
0: ஒண்ணும்
1: இல்ல
0: சொன்னா
1: கேட்கு. உங்களுக்கு உங்க கொய்யா மரம் வந்து ஒட்டு கண்ணா அல்லது சாதாரண கண்ணான்னு தெரியல உங்களுக்கு இல்லையா? வெயில் படுதா?
0: நல்ல வெயில் படுது, நல்ல வெயில் படுது, நல்ல இது கிடைக்கிறது, தண்ணி கிடைக்குது.
1: இப்ப 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் கூட ஆயிடுச்சு இல்லையா?
0: 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதை வந்து எனக்கு நடுவுல 2 தடவை 3 தடவை பண்ணி விட்டது, ட்ரிம் பண்ணி விட்டது. நல்ல வெயில் இருக்குது, நல்ல அப்பப்ப இந்த வீட்டுல சேர்ற இந்த கரிகா குப்பையெல்லாம் இப்ப உரமா போடுறோம், நல்ல வளர்ச்சியா இருக்கு. ஆனா பூ பூ வர மாட்டேன், காய் ஒன்றும் காய்க்க மாட்டேன்.
1: பூவே வரல, காயே காய்க்கல,
0: பூவும் வரல காயும் காய்க்கல.
1: என்ன பண்ணுங்க, நடுவுல இருக்கிற தண்டை மட்டும் விட்டுட்டு மேல இருக்கிற படற கிளைகளை எல்லாத்தையும் நல்ல அழகா கட் பண்ணி விடுங்க.
0: இல்ல அது ரொம்ப பெருசா வரல, ரொம்ப பெருசா வரல, நான் மனசு பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் உயரம் வந்திருக்கு, 5 வருஷத்துக்கு உண்டான அந்த அந்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி தோணல எனக்கு.
1: இல்ல ஒரு ஒண்ணு ஒட்டு மரக்கன்றா இருந்தா நேரம் உங்களுக்கு ஐயா
0: கலையெல்லாம் மேல போயிருக்கு.
1: நல்ல வெட்டி விடலாமே, மேல போனாலும் வெட்டி விடலாமா?
0: ஒட்டு
1: கன்று வாங்கி வச்சா நிச்சயமா உங்களுக்கு 3 மாசம் 2 வருஷத்துலயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண கன்றுகள் வச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒண்ணு இன்னொன்னு, நீங்க கொஞ்சம் கீழே கொஞ்சம் தண்ணி குடுக்கறத நிறுத்துங்க. அந்த மரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பாருங்க,
0: கொஞ்சம்
1: ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்காம காய விடுங்க அதை அடியில. ஒண்ணு மேல வந்து நல்லா கட் பண்ணி விடுங்க, 2 மாசத்துக்கு 1 முறை கட் பண்ணாதீங்க, ஒரு 6 மாசத்துக்கு 1 முறை கட் பண்ணா போறோம். பழமரக்கன்றுகளை கட் பண்றது ஒரு நட தான் சொல்லுவோம், உங்க மரம் காய்க்கவே இல்லைங்கிறதுனால நான் 6 மாசத்துக்கு 1 முறை சொல்றேன். இல்லட்டா பழமரக்கன்றுகளை கட் பண்றதுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் சிறந்த மாதம், அந்த நேரத்துல தான் நீங்க கட் பண்ணி விடணும். இருந்தாலும் இப்ப செப்டம்பர் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே கூட பழைய நல்ல பழைய வாதுக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நல்ல பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க. பிசுறுன்னா நீங்க கட் பண்ணும் போது அதுல தோல் உரியும் இல்லையா, அந்த பட்டை உரியும், அந்த பட்டை உரிய கூடாது. கட் பண்ணா ஒரே கட்டுல
0: பட்டை உரிய சமயத்துல அதை கட் பண்ண கூடாது.
1: இல்ல உரியும், எப்படி இருந்தாலும் உரியும், உரியாம ஒரே வெட்டில துண்டா வெட்டிடணும். துண்டா வெட்டணும், அதுக்கு நீங்க ஒரு பக்கத்துல கட்டையை கொடுத்து வெட்டுங்க, ஒரு ஒரு துணை கொடுத்து வெட்டினீங்கன்னா அதை பிசுறு இல்லாமல் வெட்டலாம். இல்லாட்டினா மரம் ஆடும், கீழே வேர்க்கு டிஸ்டர்ப் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். செஞ்சு பாருங்க, என்ன பண்ணுங்க, இன்னொரு வேலை செய்யுங்க.
0: என்னோட அபிப்பிராயத்தை சொன்னதுக்கு நீங்க மன்னிச்சுங்க, எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்க பேசுறாங்க.
1: நீங்க
0: இந்த ஊர்ல கோலம் கோணக்கு கேணி முக்கியமான விஷயங்கள் எது கேட்க வரமோ அது கேட்க வரமோ போயிடுச்சு.

0: நிச்சயமா நிச்சயமா, அதுக்காக நீங்க பெரிய வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லாதீங்க. நீங்க வயசுல பெரியவங்க, நாங்க தான் உங்கள்ட்ட கேட்கணும்.
1: குடும்பமான வரைக்கும் எத்தனை நேர்கள் நினைச்சுக்க முடியும், அத்தனை நேரம் நினைச்சுனா அத்தனைக்கு அத்தனை ஒரு பலன் இருக்கும்.
0: நிச்சயமா.
1: வணக்கம் சார்,
0: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி. நிகழ்ச்சியினை அடுத்த நேர், அதுக்கு முன்னாடி
2: ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு
0: எடுத்துங்க.
2: எஸ் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேர்களை ஸ்டுடியோக்கு நேரம் சரியாக 11:22 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள். 101.4 உங்களோட ரெயின்போவில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எஸ், அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். இளையராஜாவுடைய இசையில், இளையராஜாவுடைய வரிகளில் இளையராஜா மற்றும் அனன்யா இருவரும் இணைந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் விடுதலை திரைப்படத்தில் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களுடைய ரெயின்போ பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சியில் வந்து நம்முடைய சரவணன் சார் அவர்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன இப்போ இருந்து கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன்
1: சார். வந்துட்டு போயிடுறாங்க.
0: ஆமாம் சார், இப்போ வராங்க சார். திரும்பி
1: வருவோம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க
2: சார்? கோபுரத்தன் சார்.
1: கோபுரத்தன் என்ன ஊருங்கய்யா?
2: திருச்சிங்க.
1: திருச்சி. ஆ, திருச்சியில எங்கயோ
2: சார் இந்த மணி பிளான்ட் அக்கா வீட்டுல வச்சிருக்காங்க சார்.
1: சரி,
2: மூணு மாடிக்கு மேலே எல்லாம் ஏறிடுச்சு. அதப்போ நான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு அது கொடுக்க மாட்டேன், அதான் எடுக்க கூடாது. நீங்க வந்து இப்போ எடுத்தது எங்களுக்கு ராசி ஆகிடு வராது சண்டை வந்துருச்சு. அது திருடிதான் கொண்டு வச்சேன்னு
1: சொல்லிட்டு சரி.
2: அப்புறமேட பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வீட்டுல வந்து நாங்க ஒரு சிட்டி கொண்டு வந்து வச்சேன்.
1: சரி,
2: அப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சார் அப்படியே வைக்கணும்? அத
1: அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் சில சில நம்பிக்கைகள், நம்பிக்கைகளுக்கு பாத்திரமானவர்களாக நம்பிக்கைகளை மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களா இருந்தால் செய்யலாம்.
2: மூணு மாடி ஏற்ற மூணு மாடிக்கு மேலே ஏறி எல்லாம் இதில் போட்டிகளை ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இதில் பால்கனியில் ஏற்றிருக்காங்க. சூப்பராக இருக்கு.
1: பசுமை பச்சை எங்க இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கைங்க. நம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அதே செய்யுங்க. இல்லைனாலும் நீங்கள் சும்மாவே அவங்களை கேட்டு வாங்கிட்டு வந்து வைங்க, அது வருதான் பாருங்க, நிச்சயமாக வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நர்சரியில் பார்த்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வைங்க, அப்போ வச்சிருவோம். அப்புறம் என்ன
2: உடஞ்சி போச்சு? அதுவும் தூர் இதில் வந்துருக்கு, அதாவது இலையெல்லாம் விட்டுருக்கு, அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அது மாதிரி நெட்டு வருவா?
1: ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த உடஞ்ச இடத்த அப்படியே பிசுறு இல்லாமல் கட் பண்ணி விடுங்க, திருப்பி துளுத்து வந்துடும்.
2: நட்டு வச்சிடலாமா?
1: என்ன செடியே சாஞ்சிடுச்சா?
2: செடி காயல, அது பச்சையா இருக்கு. அதே அதே சட்டில நட்டு வச்சிடலாமா கேட்டேன்.
1: இல்ல இல்ல, உடஞ்சிருக்குல்ல.
2: உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சி உடஞ்சிருச்சு
1: உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க.
2: கட் பண்ணி விட்டு நட்டு வச்சிடலாமா?
1: திருப்பி வரும், வந்துடும்.
2: வந்துருங்களா?
1: வந்துருங்கய்யா. நிச்சயமா வரும். மணி பிளான்ட் எங்க இருந்தே வேணாலும் வாங்கிட்டு வைக்கலாம், வீட்டுல வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட் அது. அதனால சில பேர் அது வந்தா மணி பிளான்ட்னா மணி நிறைய பணம் வரும்பாங்க. உழைச்சா தாங்க ஏன் வரும், உழைக்கலன்னா எதுவுமே வராது. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான், சரிங்களா? அதனால இதெல்லாம் நம்பிக்கை, நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். சில பேர் சொல்லுவாங்க ஊர்ல பிள்ளையார்கள் கட்டினா பிள்ளையார் சிலையே திருடிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில பேர் சில கிராமங்களில் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள். அதுக்கு உடன்படலாம் அல்லது உடன்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் எப்பயும் செய்யறத நம்ம செய்யணும். ஊரில் கோயில் கட்டணும்னா பிள்ளையார் கோயில் கட்டினாலும் எந்த கோயில் கட்டினாலும் சரி, சில நம்ம தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ மணி பிளான்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அதையே நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். 20 ரூபா செடி நம்ம வைக்கிறதில்ல வச்சா என்ன, ஒரு டீ காஃபி குடித்தாலே 30 ரூபா 40 ரூபா வந்துடுது. அதனால் ஒரு செடி வாங்கிட்டு வந்து தாராளமாக வைக்கலாம். அது மணி பிளான்ட் நீங்கள் காசு கொடுத்தே வைங்க, நல்லாவே வரும். அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சில பேர் அதுக்கு மணி பிளான்ட்டை கிள்ளி கட் பண்ணி பாட்டில்

0: போடுவாங்க. பாட்டிலே பாட்டிலில் தண்ணி வைங்க, அந்த தண்ணியில் அது உறிஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கும், அது அழகாக இருக்கும் பார்க்குறது.
1: ஆனால் அது கீழே பாசியெல்லாம் பிடிச்சி அது
0: அப்போ தண்ணியை மாற்றணும், தண்ணியை மாற்றணும். ரெண்டு நாளைக்கு ஒரு இடம், மூணு நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், அந்த மணி பிளான்ட் கொடியை வெளியில் எடுத்துகிட்டு பாட்டில் இருக்கிற தண்ணியை பழைய தண்ணியாக ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி நல்லா பாட்டில் கழுவி விட்டு புது தண்ணி ஊற்றணும். புது தண்ணி ஊற்றி திருப்பி அதை அந்த கிளையை அது உள்ளே வைங்க, நிச்சயமாக வரும். அதனால் இட்ஸ் அன் இன்டோர் பிளான்ட், அதனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எப்பயாச்சும் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து வெயில் வரும்போது வெயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம்.
1: ஓகே, ஆமாம், ஓகே சார். அடுத்த கலர் போகிறது மாதிரி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்தாலும் சார்
0: எடுத்து.
1: எஸ் நேர்களே, உங்களோட ரெயின்போல பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி வந்து கேட்டுருக்கீங்க. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடும். ஸ்டேட் ஒன்று வச்சது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களுக்கு எல்லாமே எப்பவுமே செமதூள்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21st சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களுடன் ரெயின்போ. எஸ் நேயர்களே, உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான ஏதாச்சும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால், இல்லை என்னெல்லாம் பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியாலாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 மற்றும் 2952054. சார், அடுத்த கலர் போயிடுவோம்ங்களா?
1: ஓலாமே.
0: யாஸ், அடுத்த கலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
1: அதே போல வந்துட்டு வந்து
0: கரெக்டா வராங்க. நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணோடனே மிஸ் காலாக கொடுத்துட்டு போயிடுறாங்க சார். ஆனால் திரும்பி வந்துட்டாங்க பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி
1: வருவாங்க.
0: வணக்கம்.
1: யார்
2: சார்? வணக்கம்.
1: வணக்கம் சார். யாருங்க சார்?
2: சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியானகர் சார்.
1: சொல்லுங்க ராஜேஷ் ஐயா, சென்னையில் எந்த ஏரியா?
2: நீங்க சென்னையில கொளத்தூர்.
1: கொளத்தூர், சொல்லுங்க ஐயா.
2: எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ வச்சிருக்கோம் சார். அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பூச்சி மாரி ஏதோ ஃபுல்லாவே இருக்காது.
1: மாவு பூச்சி.
2: வெள்ளை கலர்ல இருக்கு. இப்போ ஃபுல்ல அந்த பூவே வரமாட்டேன். இப்போ
1: வராது.
2: அந்த மொட்டு வந்து என்னன்னா கொட்டி போயிடுது.
1: கொட்டி போயிடும்.
2: வெயில்
1: காலத்துல ரொம்ப நிறைய இருக்கும். மழை பெய்யும் போது அது எல்லாம் போயிடும். நீங்க என்ன பண்ணணும், தினமும் உங்க செம்பருத்தி செடி ஒரு செடி ரெண்டு செடி தானே வச்சிருக்கீங்க, பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பார்க்கும்போது ஒன்னு ரெண்டு வரும்போதே அதை கிள்ளி காலால மிரிச்சிடணும். நிறைய வந்துச்சுன்னா செடியை கீழே இருந்து ஒரு ஒரு அடி விட்டு மேல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி அதை எடுத்து வெளியே தூரமா போட்டுறணும். இன்னொன்னு, நம்ம வீட்டில் கெரோசின் வச்சிருப்போம், மண்ணெண்ணெய் வச்சிருப்போம். அதுல பழைய துணியில அந்த மண்ணெண்ணெயை நினைச்சுக்கிட்டு இந்த செம்பருத்தி செடியில எங்கெல்லாம் அந்த மாவு பூச்சி வெள்ளை வெள்ளையா இருக்கும் அங்கெல்லாம் இதை தடை விடுங்க. நல்லா சுத்தமா வராது. இலையில வரும், அந்த இதுல வரும், வரும்போது என்ன பண்ணுங்க, கையால கூட நசுக்கலாம். கையில என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் போட்டுங்க, க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம கையாலே அதை எடுத்துட்டு அப்படியே கையாலே நசுக்கி விட்டுறலாம்.
2: சரிங்க சார். ஓகே, அந்த சோப்பு தண்ணி மட்டும் கரைச்சல் பண்ணி அந்த செடியும் எல்லாம் ஃபுல்லாகவே தெளிச்சு விடலாம் இல்லைங்களா?
1: சோப்பு தண்ணி ரொம்ப காட்டமாயிடும், லேசான கரைசலாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு சேர அளவுக்கு தண்ணி அந்த இது சோப்பு போட்டு நல்லா அதையும் நல்ல துணியில் போட்டு நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக தடை விட்டுருங்க, வராது.
3: ஜீவராணி பேசுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
1: ஆமா, மாட்டு சாணி எல்லாம் பொறுக்கி போடுவீங்க? மாட்டு சாணி எல்லாம்?
3: ஆமா சார், எல்லாம் போட்டு இருக்கேன் சார். இப்போ மாடு அவ்வளவா வரது இல்லைங்க சார், கொஞ்சமா தான் வருது.
1: தெருவுல வரது இல்ல?
3: வருது, ஆனாலும் முன்னாடி ஒரு 70-80 மாடு கிட்ட வரும், இப்ப அவ்வளவு இல்ல, ஒரு 30.

0: 40 மாடு அவ்வளவு வருது, பாதி தான் வருது.
1: பரவாயில்ல, வருதே.
0: வருது, எல்லாமே தண்ணி வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம் சார். அதுக்கு
1: ரொம்ப சந்தோஷமா.
0: அப்புறம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குங்க சார், கொஞ்சம் பயனுள்ள டிப்ஸ் இருக்கு. போன வருஷம் வந்தப்ப என்னன்னா, நான் கொய்யா செடி வச்சிருந்தேன், அதாவது ரோட்ல இருந்து கொண்டாந்து வச்சிருந்தேன், நீங்க வந்து காய்ச்சா சொல்லுங்க அப்படின்னு
1: சொன்னீங்க.
0: எனக்கு கொய்யா செடி நல்லா காய்க்குதுங்க சார், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓ மகிழ்ச்சிமா, நன்றி.
0: என்ன
1: பண்ணுங்க, ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய கரைச்சி மேல தெளிச்சு விடுங்க. செடி மேல ஃபுல்லா படுற மாதிரி, காய் மேலயும் படுற மாதிரி தெளிச்சு விட்டு.
0: செடியில இல்லைங்க சார், அது கரெக்டா அந்த கொய்யா பழத்தை தான் தின்னுது.
1: அப்ப கொய்யா பழத்தை மேலே தெளிச்சு விடுங்க.
0: அதுதான் நம்ம எடுத்து சாப்பிட்டா அது
1: அப்புறமா நல்லா சுத்தமா கழுவி சாப்பிடுங்க, நல்லாயிடும், சரியாயிடும்.
0: கழுவுனா போயிடுங்களா?
1: அதெல்லாம் போயிடும், தாராளம் போயிடும். அது போகாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு கரைசல் போட்டுங்க, உப்பு கரைசல் தண்ணியில போட்டு கழுவுங்க, சுத்தமா போயிடும், ஒண்ணுமே இருக்காது.
0: அது நான் அந்த எறும்பு சாக்கு இருக்கு இல்லைங்க சார், அது கூட வாங்கி அந்த கீழே தானே ஏறுது, அதனால மரத்தை சுத்தி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா கோடு போட்டு விட்டேன்.
1: அதுவும் செய்யலாம்.
0: அது அது அது இருக்கிற வரைக்கும் போக மாட்டேங்குது, திரும்பவும் அந்த ஸ்மெல்லோ இல்ல அதோட பவரோ போயிடுச்சுன்னா மறுபடியும்
1: வரும்.
0: எல்லாம்
1: என்ன பண்ணுங்க, இந்த வேப்பெண்ணெய் கரைசல கீழேயும் நல்லா தெளிச்சு விடுங்க. அந்த கொய்யா மரத்தினுடைய தண்டு பகுதி கீழே இருக்கு இல்லையா, மரத்துக்கு தண்டு பகுதி அதுல நல்ல பண்ணிங்க, அந்த கோடு போடுற இடத்துல எல்லாம் இந்த வேப்பெண்ணெய் கரைசல தெளிங்க,
0: ஊத்தி விட்டுடலாம்,
1: ஊத்தி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு
0: வாங்க.
1: வேப்பம் புண்ணாக்கு அந்த மரத்தோட தண்டு பகுதியில சுத்திலும் மண்ணை சுத்திலும் போட்டு விடுங்க.
0: சரிங்க சார.
1: அது போட்டீங்கன்னா
0: வராது,
1: இந்த வேப்பெண்ணெய்க்கு வேப்பம் புண்ணாக்கு கசப்புக்கு எதுவுமே வராது, சர்வரோக நிவாரணி.
0: சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது வரைக்கும் எந்த செடியும் வாங்கிட்டு வந்து வச்சது இல்ல, எல்லாமே வந்து நான் இங்க ரோட்ல எங்காவது கிடைக்கும் இல்ல பக்கத்து வீட்டுங்கல்ல அந்த மாதிரிதான் வச்சிருந்தேன். எல்லாமே நல்லாதான் பலன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். இப்ப வந்து சப்போட்டா செடி நான் வாங்கிட்டு வந்தேன் சார், ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து வாங்கிட்டு வரும்போதே அதுல ஒரு காய் மொட்டு மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அது வாங்கிட்டு வரும்போது இருக்கேன்னு அதை பிச்சு போட்டுட்டேன், போட்டுட்டு வச்சேன். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு வச்சு. ஆனா வந்து அதுல புதுசா இலைங்க வரமாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுங்களா இல்ல எப்படி அதுன்னு எனக்கு தெரியல. இல்ல எதுவும் போடணுமா? சாம்பல் போடுறேன், அப்புறம் இந்த எருவெல்லாம் போடுறேன், ஆனாலும் புது இலை இன்னும் வரல.
1: எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு?
0: ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும் சார் அது வச்சு.
1: புது இலை வரணுமே, துளிர் வரணுமே, வராம இருக்காது. மரத்துல சப்போட்டா கண்ணு மேல வெயில்,
0: காயவும் இல்ல, காயவும் இல்ல, அப்படியே தான் இருக்கு. நான் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில.
1: இப்ப கீழ தரையில தான வச்சிருக்கீங்க?
0: ஆமாங்க சார்.
1: வெயில் படுதா?
0: நல்லா வெயில் படுது.
1: சரி, வரும், ஒன்னும் பயப்படாதீங்க. பச்சை இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கீழே என்ன பண்ணுங்க, வச்ச இடத்துல ஒரு பாத்தி மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களா, தண்ணி நிக்கிற மாதிரி?
0: ஒண்ணாகாது.
1: அது அது அது எடுத்து அதிலே போடுங்க. அது அந்த களை முளைக்குது இல்லையா, அதை எடுத்து அந்த இடத்துல மண்ணல் அந்த மண்ணுக்குள்ளே போட்டுருங்க. அது மக்கிரும், அதுவும் எருவாயிடும். ப்ளஸ் என்ன பண்ணுங்க, இப்போ வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா திருவள்ளூரில் டவுனில் கிடைக்கும், உரக்கடையில் இல்லை மற்ற கடைகளில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம கை மாதிரி கீறுறதுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு கருவியே இருக்கு. ஒரு 100 ரூபா
0: அதெல்லாம் வச்சிருக்கேன் சார், எல்லா டூல்ஸ்மே இருக்குங்க சார்.
1: வச்சிருக்க, அப்ப அதால கீறி விடுங்க, சுத்தியற ஒண்ணாகாது. கீறி விட்டீங்கன்னா புது வேர் அறுபட்டு புது வேர் வரும், பழைய வேர் அறுபட்டு புது வேர் வரும். அப்ப நீங்க அதை பயன்படுத்தலாம்.
0: சரிங்க சார்,
1: வரும் நிச்சயமா.
0: இன்னும் ஒண்ணு, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு 3 வருஷம் நீங்க டைம் சொல்றீங்க. இப்போ நான் முருங்கை வந்து போத்து கொண்டு வச்சேன்,
1: பழமர செடிகளுக்கு தான் நான் சொல்றேன், 2 வருஷம் 3 வருஷம்லாம்.

0: முருங்கைக்காய் மினிமம் எவ்வளவு நாள்ல காய்க்கணும்னு கேக்குறேன்.
1: அது உடனே காய்க்கும், உங்களுக்கு போத்து துளிர் விட ஆரம்பிச்சதுன்னா பூ வரும், பூ வந்துச்சுன்னா காய் உடனே வந்துடும். ஒரு வருஷத்துக்குள்ள
0: வரல வரலங்க சார், அதான் சார் வரலங்க சார். இப்ப எங்க வீட்டை விட ஹைட்டா போயிடுச்சு அது, நல்லா நான் கிளைய கூட உடச்சி விட்டுட்டேன், நிறைய கிளையும் வந்துருச்சு இப்போ.
1: புது
0: அதனால வந்து காய் பிடிக்க மாட்டேங்குது,
1: போத்துல காய் பிடிக்கல, ஆனா துளிர் வந்துருச்சு, மேல கிளை போயிடுச்சு இல்லையா,
0: கிளை நல்லா மரமாவே ஆயிடுச்சு, நல்லா எங்க எங்க வீட்டை விட உயரமா போயிடுச்சு.
1: நீங்க என்ன பண்ணணும், உங்க அளவுக்கு உங்க உங்க உயரம் அளவுக்கு மேல கிளை போன போயிருக்கு இல்லையா, அந்த கிளைகள் எல்லாத்தையும் பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க.
0: சரிங்க சார்.
1: கீழே ரொம்ப தண்ணி கொடுக்காதீங்க, முருங்கைக்கு தண்ணீர் வந்து எதிரி.
0: அப்படிங்களா?
1: ஆமா, தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா.
0: ஆமா, எல்லா செடிக்கும் ஊத்தும் போது தினமும் அதுக்கு ஒன்றும் தண்ணி போயிடுது.
1: போகாம பாத்துங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு போற மாதிரி பாத்துங்க. ஒரு காய விட்டு அப்புறமா தண்ணி விடுங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை விட்டா போறோம். தண்ணியே இருக்க கூடாது, தண்ணி இருக்க இருக்க அதுக்கு மரம் தான் பெருகும், பூக்கள் வராது. சரிங்களா? கொய்யாவாச்சு, எறும்பாச்சு, சப்போட்டாச்சு, முருங்கையாச்சு, அதுக்கு முன்னாடி மாடு ஆச்சு. திருவள்ளூர் மாவட்டம்
0: எனக்கு ஒரு டிப்ஸ் சொன்னா நல்லா இருக்கும், நீங்களும் சொன்னா கூட பரவாயில்ல. எங்க வீட்டை சுத்தி நிறைய பாம்பா வருது, எனக்கு பயமா இருக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு.
1: பாம்பு
0: பாம்பு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ஆனா எல்லாம் நல்ல பாம்புல இருந்து எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம இங்க ஒரு உடும்பு ஒண்ணு இங்க உட்காந்துன்னு இருக்கு எங்க வீட்டு ஜன்னல்ல, இன்னமும் அது போக மாட்டேங்குது, ஒரு ஆறு மாசமா இங்கேயே இருக்கு. இந்த மாதிரி எங்களை சுத்தி இல்லாததே இல்ல சார், எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் விரட்டுறதுக்கு எனக்கு வழி தெரியலங்க சார்.
1: அடம்பு இருக்க கூடாதுமா?
0: இல்ல சார், கிளீனா இருக்கு, இங்க ஒரு மரம் செடி கூட வராது, எதுவுமே பிளைன் ஏரியா.
1: பிளைன் ஏரியா, நீங்க என்ன பண்ணுங்க, உரக்கடைக்கு போய் குருண மருந்துன்னு கேளுங்க. குருண மருந்துன்னு கேளுங்க. எலி மருந்து இல்ல, குருணன் மருந்து கேளுங்க. குருணன் நமக்கு சின்ன சின்னதா நம்ம ஜவர்சி மாதிரி இருக்கும், அது பாயசம் தான் அது, ஜாக்கிரத. ஒரு அரை கிலோ வாங்கிக்கிங்க, அரை கிலோ வாங்கிக்கிட்டு உங்க வீட்டை சுத்தி எங்கெல்லாம் பாம்பு நடமாட்டம் இருக்கோ அங்கெல்லாம் தூவி விடுங்க. அது கொஞ்சம் வாசனை இருக்கும், சின்ன பிள்ளைங்க அல்லது வயசுல பெரிய அப்படியே தூவி விட்டுருங்க. குருண மருந்துன்னு கேட்டீங்கன்னா அரை கிலோ வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு வந்து உங்க வீட்டை சுத்தி எங்கெல்லாம் பாம்பு நடமாட்டம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் இதை சுத்தியிலும் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நல்ல கையால போட்டுட்டு நல்லா கையை சோப்பு போட்டு கழுவிக்கணும், வாசனை இருக்கும் அது, கொஞ்சம் பாத்துக்கணும். வாங்கிட்டு வந்து அது வீட்டுல வைக்காதீங்க, இருக்கிறது மீந்துச்சுனாலும் சுத்தியிலும் போட்டு
0: விட்டுருங்க,
1: வீட்டுல வைக்க கூடாது.
0: அதை
1: குருண மருந்து விஷம் அது, பிள்ளைங்க ஏதாவது வாயில தெரியாம கையில வாயில வச்சுன்னா கஷ்டமாயிடும்.
0: சின்ன பாப்பாலாம் யாரும் இல்ல எங்க வீட்டுல,
1: யாரா இருந்தாலும் சரி அது வேண்டாம், வீட்டிலே வைக்க கூடாது. வேப்பெண்ணை வச்சுக்கீங்க, இதை வைக்காதீங்க. வேப்பெண்ணை கூட நல்ல கொஞ்சம் காட்டமான வேப்பெண்ணை, ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில வந்து ஒரு 20 மில்லி 30 மில்லி கூட கலந்துங்க, கலந்துக்கிட்டு அதை கூட நீங்க ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, வராது. அதை முதல்ல வேப்பெண்ணை எடுத்து தெளிச்சு பாருங்க.
0: நீங்க
1: எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு தருவீங்களா?
2: அடுத்த ஒரு பிரேக் சார்,
1: பிரேக் பாட்டஸ்,
2: அடுத்த ஒரு பிரேக் மட்டும் போயிடுங்க சார். எஸ் நேர்களே, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி வந்து கேட்டிருக்கீங்க. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். ஸ்டேடியம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா, எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா, எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து

அவதாரம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய தென்றல் வந்து தின்னும்போது பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ஸ் திரையன் பேஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களோட ரெயின்போ ஸ்டுடியோ கிளப்ல நேரம் சரியா 11:53 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள எஸ் பண்ணிக்கும் எல்லாத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி தான். கேட்டுருக்கீங்க சார், அடுத்த கலர் போயிடலாங்களா?
4: போலாமே. யார்? எஸ் வணக்கம்.
5: வணக்கம். கலையரசி.
4: கலையரசி சொல்லுங்கம்மா.
5: உங்க வாய்ஸ் 1055 கேக்குறேன் டெய்லி.
4: ரொம்ப சந்தோஷங்கம்மா.
5: அப்பெல்லாம் அதை மேல வச்சிருவாரு அப்பா. அந்த டைம் மட்டும் கேக்குறது அந்த உங்களுக்கு இருக்கும். இது நிறைய நாடகங்கள்லாம் இருக்கும்.
4: ஆமா,
5: அதெல்லாம் காலம்பேர நாடகம் அந்த மாதிரி எல்லாம் கேட்போம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
5: ஒன்னச்சுடர்.
4: ஆமா, நாடகம் போகும்.
5: அதெல்லாம் கேட்டுருக்கோம். நைட் 10-11 திங்கக்கிழமை தூரம் அது எல்லா பாட்டும் வரும். எம்ஜிஆர் பாட்டம், அடுத்து சிவாஜி, அடுத்து பெட்ஷன், முத்துராமா வருவாரு, ஜெய்சங்கர் வருவாங்க. என்ன தியேட்டருக்கு போடுறது கிடையாது அப்பெல்லாம். ரொம்ப ரேர் தான். 4 படம் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் இருக்கும். அதுவும் அப்பா போய் பாத்துட்டு வந்து எங்களுக்கு போவாப்ல.
4: கரெக்டா இருக்கா இல்லையா பாக்கலாமா வேண்டாமா?
5: ஆமா, அது அப்பா கப்பம் கூட செஞ்சு ரெட்டாக இருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை எல்லாம் கரட்டிக்கிட்டுதான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிதான். அந்த மாதிரி படங்கள்லாம் அப்ப பாத்துட்டு வந்து பாரத விலாஸ் இதெல்லாம் கரெக்டியா பார்த்தது. பாரத விலாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி 16 அப்பா. இப்ப 52 போயிட்டு
4: இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்மா.
5: அதான் கொஞ்சம் மண்ணு புடிச்சு வச்சிருக்கேன். அழுது அழுது அடம் பிடிச்ச அடியாருங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் மண்ணு வேணும். எல்லாத்தையுமே சிமெண்ட் போட்டு விட்டுறாங்களே. வீட்டை சுத்தி எல்லாம் சிமெண்ட் போட்டாங்க. முன்னாடி அம்மா சொன்ன மாதிரி பாம்பு தான் அப்ப எப்பயாவது வரும் போவும். ஆனா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல.
4: சரி,
5: சொல்றாங்க யாரும் வந்து போனவங்க இது அங்க பார்த்தா இங்க பார்த்தா சொல்றாங்க. பயம் தான். ரொம்ப எல்லாம் மண் இல்லையா? கொஞ்சம் மண் தான். 4 வாழை மரம் இருக்கு.
4: சரி,
5: அது அப்ப வீழ்ச்சி விட்டுறாங்க. போதும், இவ்வளவு போதாதா அப்படின்னு கூட யாரும் வரலட்சுமி உங்களுக்கு எனக்கு இலை மண்ணு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரும் இருந்தாலும் எதுவும் இல்லைன்னு சொல்றது இல்லையா? தலைவாழை இல்லையா மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நமக்கு அவ்வளவு தோட்டக்கலை பற்றி தெரியாது. இப்ப நமக்கு வேண்டிய ஐயப்பாடுகள் இதை முன்னாடி நேரெல்லாம் கேட்டுறாங்க. அவங்க அவங்க கிட்ட நீங்க ஆன்சர் பண்ணும்போது அதையும் நம்ம எடுத்துக்கிறோம்.
4: நல்லதுங்கம்மா.
5: ஆடி மாதம் பிறந்த வேலையே
4: ஒரு பாதி கிராமத்துல இருக்கீங்க.
5: ஆவடி
4: பக்கம் தான் சொல்றேன்.
5: கொஞ்சம் மண் தெரியல.
4: ஒண்ணு இல்ல, நீங்க பக்கத்துல ஏதாவது சந்தைகள் நடக்கும் இல்லையா? கிராம சந்தைகள் இருக்கும்ல.
5: அப்ப ஏதோ வாங்கின மாதிரி இருக்கு.
4: அங்க இருக்கும்
5: வாங்கி போட்டு வீட்டுல காயெல்லாம்.

0: காட்டுது காரம் நீ வந்தா காட்டுது. அப்புறம் அது விதைகள்லாம் வச்சிருந்தேன் எங்க போச்சு தெரியல.
1: அது திருப்பி கிடைக்கும் அதே மாதிரி விதைகள்
0: பையன்கிட்ட எங்கப்பா சொல்ற சந்தையா வேற நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா? ஐயா
1: நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது மாதிரி சந்தைகள்ல தான் கிடைக்கும். சந்தைகள்ல விதைகள் கிடைக்கும், அங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஆமா அந்த மாதிரி விதைகள் அதெல்லாம் வந்து நீங்க நல்ல தரமான இடத்துல நர்சரியில பார்த்து ஒட்டு கண்ணா வாங்கி வைங்க. விதை கண்ணு வாங்காதீங்க, விதை கண்ணு வாங்க கூடாது.
0: நம்ம கேக்கும்போது அப்படி கேக்கணுமா?
1: ஒட்டு கண்ணு தான் வேணும்னு சொல்லுங்க. ஒட்டு கண்ணு இருக்கா? அது ஒட்டு இருக்கான்னு காமிக்கலாம், அதுலயே பாக்கலாம். செம்பருத்தி, கொய்யா, சப்போட்டா இந்த மாதிரி கன்றுகள் வச்சுக்கிட்டா போறோம். நீங்க மாமரத்துக்கு அதெல்லாம் ஆசைப்பட வேண்டாம்.
0: கொய்யா மரம் ஆசையா இருக்கு, முன்னாடி மூணு மரம் இருந்தது, ரெண்டு எலுமிச்சை மரம் இருந்தது, முள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு
1: வயசுக்கு மேல இருக்கிறது இன்னும் கூட அவங்க ஏதாவது ரெண்டு மரக்கன்றுகள் வைக்கணும் அல்லது வீட்டுல செடி கொடி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டணும், நம்ம பாராட்டலாம், வணங்கலாம். நம்ம வாழ்த்த முடியாத வயசில் பெரியவங்க, அதனால் அவங்கள வணங்கலாம். நிறைய நேயர்கள் இன்றைக்கி ஒரு 3, 4, 7, 8 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேசியிருக்காங்க. தம்பி வேறு நிறைய விளம்பரமும் போட்டார் இன்றைக்கி, அதனால் 11:59:20 ஆயிடுச்சு. அதனால் நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடலாமா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: நிறைவு பண்ணி தான் ஆகணும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் ஆகணும். அதனால் சார் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு விவேக்.
2: இல்லை இல்லை சார், உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது சார். ஐ மீன் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன், தென் கேட்ட நேர்களுக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார்.
1: ஆமாம், ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் இதே பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இப்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம்.
2: எஸ் நான் உங்கள் ஆர்ஜே விவேக் மற்றும்
1: பி சரவணன் மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
2: எஸ் நானா 1 மணிக்கு திரும்ப வருவோம் சார்.
1: நீங்கள் வாங்க, மறுபடியும் வாங்க.
2: தேங்க்யூ தேங்க்யூ
1: பாய்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவேக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும் கண்

ஜக்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல்

தளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான இபிஜி பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும், மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும், தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: அனைவருக்கும் வணக்கம். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நேரம் இப்போது 12:09 ஆகியாச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேச போகிற டாபிக் என்னன்னா விருந்த பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே நம்ம வீடுகளுக்கு விருந்தினர்கள் வந்தாலே நம்ம தமிழ் பாரம்பரியம் படி விருந்தினர்களுக்கு கம்பல்சரி நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு விருந்து, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், இது தாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீடுகளில் நீங்கள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஃபோன் எடுங்க, பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுத்து 0449-2983-8 0095-2054 நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா தொடரலாம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியுடைய டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் சமைச்சு போடுவீங்க, ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் எது அப்படின்ட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியுடைய முதல் ரூல் என்னென்னா, நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக பெண்கள் தான் வந்து கால் பண்ணணும். அதை நான் இப்போயே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம் கலா. சொல்லுங்கள் கலா, உங்கள் வீட்டில் வர விருந்தாளிகளுக்கு என்னென்னலாம் சமைச்சு போடுறீங்க? நான் நலமாக இருக்கேன் கலா, சொல்லுங்கள்.
3: அம்மா கம்மி பண்ணுவாங்க,
0: அதெல்லாம் ஓகே. ஸ்பெஷல் டிஷ் ஒண்ணு இருக்கும்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும்ல, அதை பத்தி கேக்குறேன்.
3: இருக்குது மேடம், அவங்க கெஸ்ட் வந்தாங்களா, அவங்க ஸ்பெஷலா செய்யிட்டு வந்து அவங்க கேட்க மாட்டோம், நாங்க செஞ்சு வைப்போம்.
0: அதான் என்ன என்ன செய்வீங்க அப்படி?
3: அம்மா அம்மா வந்து அவங்க,
0: அதாவது நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க கிச்சன் பக்கமே போகாத ஆளு

0: நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அம்மாவை சொல்றீங்க.
1: அதாவது
0: உங்க வீட்டுல ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒண்ணு இல்ல, ஏன்னா எனக்கே கிச்சர் பத்தி தெரியாதுன்னு ஈஸியா சொல்றீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கலம் அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரும் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வேஷ மாம்பழம். காத்தால பத்து மணில இருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா ராஜலட்சுமி. சொல்லுங்க ராஜலட்சுமி, நீங்க என்ன உங்க வீட்டுல ஸ்பெஷலா டிஷ் சமைச்சு கொடுப்பீங்க விருந்தாளிகளுக்கு?
2: டிஷ் பொதுவா நம்ம நார்மல் சாப்பாடு செஞ்சிட்டோம்னா காலம்பறையா இருந்தா, காலையா இருந்தாலும் மதியமா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் அந்த ஒரு இனிப்பு ஒண்ணு, அதான் எல்லாரு வீட்லயும் செய்யறது.
0: அதான் உங்க வீட்டுல என்ன இனிப்பு ஸ்பெஷல் டிஷ் என்னது? ரவா கேசரியா?
2: ஆமா, காத்தால அதான் காலை காலை நேரம் இரவு நேரம் டிஃபனா இருந்தா.
0: ஓகே, அதாவது உங்க வீட்டுல வந்து விருந்தாளிங்க யாராவது வந்தா கண்டிப்பா ரவா கேசரி இருக்கும், ஏதாவது ஒரு வேலையிலயாவது இருக்கும், அப்படிதானே?
2: மதியமா இருந்ததுன்னா அந்த சாம்பார் சாம்பார் ஒரு பொரியலை விட எக்ஸ்ட்ராவா அதான் பாயசம் இனிப்பு ஒண்ணு வைக்கணும்.
0: அந்த ஒரு இனிப்பு இருக்கணும் பையன் வீட்டுக்கு. அதாவது உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு சுகர் பேஷண்டா வெளியே போலாம், அந்த அளவுக்கு
2: பண்ணிடுவீங்களா? அந்த பழைய காலத்துல இருந்து ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னாலே சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களோட நம்ம கலந்து பேசுறது கொள்றது அந்த ஒரு அந்த தருணம் வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னு
0: பரவாயில்ல, நீங்க யோசிச்சுட்டே இருங்க, நம்ம அடுத்த காலருக்கு லைன் கொடுத்துடலாம். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடவாக்கத்துல
0: இருந்து. சொல்லுங்க. நான் நலம்தான். என்ன வரவங்க எல்லாம் நான் நலமா நலமான்னு கேக்குறீங்க? சரி சொல்லுங்க, உங்க வீட்டு விருந்தினர்களுக்கு
3: மேம் குரல் கண்டுபிடிக்கவும் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி குரலா இருக்கு மேம். அந்த அந்த மக அந்த மாதர் பாக்க மகேஸ்வரி அம்மா வந்தாதான்
0: கண்டுபிடிக்க முடியுது.
3: குரல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு மேம், யாருன்னே கண்டுபிடிக்க.
0: என்ன பண்றது தெரியல, ஏதோ ஒரு அதாவது டெக்னிக்கல் டிஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க தொண்டையில எல்லாம். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க, உங்க வீட்டு விருந்தாளிகளுக்கு நீங்க ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்குற டிஷ் எது?
3: எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கறி மீனும்
0: விருந்தாளி வந்தாலும் நான் செய்வேங்க அப்படின்னு இருக்கும்ல, அது எது?
3: அதை விட்டா அதுதான் மெயின், அதுதான்
0: அதுதான் மெயினா செய்வோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நேர்களே நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், நேரமும் போயிட்டே இருக்கு, நிறைய காலேஜ் கால் பண்ணின்னு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடரலாம். ஸோ நேரம் 12:15 ஆகிட்டு இருக்கு நேர்களே. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தொடரும்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 12:20 ஆகியச்ச நேர்களை ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேசுகிற டாபிக் என்னென்னா, உங்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குற டிஷ் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு நேயர் மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இனிப்பு இருக்குங்க, அதுலேயும் அந்த ரவா கேசரி பாயசம்லாம் செஞ்சு வைப்பங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷ் என்னென்னலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஓகே, வணக்கம் நேரு. வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி சொல்லுங்க, டாபிக் கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன். லஞ்சா அந்த பன்னீர் புலாவ் காலிஃபிளவர் மஞ்சூரியன்.
0: அதாவது எந்த கெஸ்ட் வந்தாலும் அதை பண்ணிடுவீங்களா?
1: ஆமா, மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே அதை லைக் பண்றாங்க.
0: ஓ, அதனால உங்க கெஸ்டுக்கும் அப்படியே பண்ணிடுறீங்க.
1: ஆமா,
0: ரொம்ப புதுமையா இருக்கு. பன்னீர் புலாவ் காலிஃபிளவர் நான் செஞ்சு பாக்குறேன். ஓகேவா? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சாரா
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன என் குரல், என் குரல் மாறிடுச்சா?
1: ஆப்ல கேட்டுட்டு இருக்கேன் மேம், அதனால யாரு பேசுறீங்க என்னன்னு தெரியல. லைன் போட்டு ஹாய் ஸ்நேகிதேக்கு வந்துடலான்ட்டு வந்துட்டேன்.
0: அதாவது ஹாய் ஸ்நேகிதேனாலே என்ன, நீங்க உடனே சாருன்னு சொல்லிட்டீங்க.
1: அவர் பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா,

0: அது வேற நிகழ்ச்சி, அது வேற நிகழ்ச்சி.
1: எனக்கு ஆப்ல வரவே இல்லைங்க மேம், சுத்திட்டே இருக்கு.
0: சரி, யார் எங்க இருந்து பேசுறீங்க அத சொல்லுங்க.
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சரி, நீங்க ஆப்ல கேட்டேன்னு சொன்னீங்க, அதனால உங்ககிட்ட டாபிக் ரிபீட் பண்ணட்டுமா?
1: தேங்க்யூ சொல்லுங்க.
0: அதான் உங்க வீட்டுல விருந்தினர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்க ஏதோ ஒரு, கண்டிப்பா வீட்டுல விருந்தாளிங்க வந்தா சாப்பிட ஏதாவது குடுப்போம், அல்ல ஸ்பெஷலா ஒரு டிஷ் குடுப்போம்ல. அது என்னது உங்க வீட்டுல
1: ஸ்பெஷலான? திடீர்னு வராங்களா இல்ல சொல்லிட்டு வராங்களான்னு அதை பொறுத்து குடுக்கணும். திடீர்னு வந்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு பாயாசம்.
0: திடீர் பாயாசம், சமையா இருக்கு நீங்க சொல்றது.
1: எனக்கு வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு அது ஒரு பாயசம். அது ஒரு பாயசம், அவல் பாயசம், திடீர் பாயசம். அது
0: திடீர் பாயசம்
1: இல்ல, ரவை இருந்ததுன்னா ரவையில பண்ணலாம், கோதுமை ரவை.
0: போது போது ரிச், ரொம்ப ரொம்ப போது.
1: சூப்பருங்க மேம்,
0: நன்றி கால் பண்ணதுக்கு.
1: அதுதான் ஸ்பெஷல் எங்க வீட்டுலங்க மேம்.
0: நன்றி நன்றி. விருந்து அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள்ல முக்கியமானது. யாராவது வந்து சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துருங்க, விருந்துக்கு வீட்டுக்கு வந்துருங்க சொன்னாலே நம்மளே அறியாம சிரிச்சிருவோம். அந்த அளவுக்கு அந்த வார்த்தையிலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு வாழை இலையில ஒரு அரிசி, ஒரு சாரி சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட இப்போ நம்ம விருந்துக்கு போய் சாப்பிட்டு வந்தோம்பா, அந்த வார்த்தையே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்திடும். ஸோ அடுத்த நேரம் என்னென்னலாம் சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: நான் திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன்.
0: ஜீவராணி, டாபிக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல வந்து எங்க சொந்தங்கள்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா எங்கிட்ட எதிர்பார்க்கறது, உடனே போகணும் அப்படின்னா இடியாப்பம் தேங்காய்பால்.
0: ஓ, அப்ப கூட உடனே போகிறது கூட இடியாப்பம் தேங்காய்பால். சரி.
2: ஆமா, நான் எப்பவுமே மாவு ரெடியா வச்சிருப்பேன்.
0: ஓ, அதனால எங்க வீட்டுல எல்லாம் உடனே போகணும்னா டீ தாங்க இருக்கும்.
2: இல்ல இல்ல, என் சொந்தங்கள்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்கறது அது எதிர்பார்ப்பாங்க.
0: ஓகே சரி, ஒரு ரெண்டு நாள் தங்குறாங்கன்னா என்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ணுவீங்க?
2: அதே இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கல் வைப்பேன், இல்லன்னா வந்து மூக்கர்ல வைப்பேன், அந்த மாதிரி வைப்பேன்.
0: அதாவது ஒரு கேரளா ஸ்டைல் செஞ்சு கொடுத்துருவீங்க,
2: அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து டூர் போனா எப்போ செய்யறது சக்கரை பொங்கல் பண்ணிட்டு போவேன் நானு.
0: டூர் போற கதையில அப்படிங்க ஆக மொத்தம் உங்க வீட்டுல விருந்தாளிங்க வந்தா இடியாப்பம் இருக்கும்.
2: சீட்டுனா சக்கர பொங்கல் இருக்கும். வந்தவங்களுக்கு அவங்க வந்து இருக்கிற டைம் பொறுத்து இருக்கு,
0: டைம் பொறுத்து இருக்கு. சரி, ஓகே.
2: இடியாப்பமும் சக்கர பொங்கலும் எப்பவுமே
0: என்ன ஒரு காம்பினேஷன், இடியாப்பம் சக்கர பொங்கல். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலையரசி, டாபிக் கேட்டீங்களா?
3: எல்லா
0: காயும் வேக வச்சு அரைச்சிருவீங்களா?
3: காயெல்லாம் கிடையாதுமா, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, பூண்டு, மிளகு சீரகம், எல்லாத்தையும் வறுத்துடணுமா?
0: அதாவது வரவங்க விருந்தாளிகள் வந்தாதான் செய்வீங்களா, பொதுவாவே வந்த டிஷ்ஷா?
3: ரெடியா பொடியை வச்சிருக்கோம்லமா.
0: ஓ, அந்த பொடியே செஞ்சு வச்சிருது. விருந்தாளிங்க வந்துட்டாலே அந்த பொடிய போட்டு செஞ்சிருது.
3: மூணு வேளையுமே
0: அரைச்ச குழம்பு ஊத்தி அனுப்பி விட்டுருவோங்க.
3: அப்படிதான்
0: வீட்டுல இருக்கிற மளிகை சாமான் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் அரைச்சு ஒரு பொடியாக்கி வச்சிருங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் விருந்தாளியும் சொல்லிட்டு வராங்களோ எல்லாருக்கும் மூணு வேலையும் அதை கலந்து குழம்பாக்கி கொடுங்க. சோ அந்த அளவுக்கு சொல்றாங்க, கேட்டா ஹெல்த் கான்சியஸ் சொல்றாங்க. இன்னும் ஸ்பெஷல் டிஷ்ன்னு நான் கேட்டதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா எதுவுமே வரல. இப்ப கூட ஒரு நேர் இதிய

அப்பப்போ சக்கரை பொங்கல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க 0444-298-6-0038-2952-5252 நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் இருந்து கேளுங்க. இது ரெயின்போ FM 101.4.

0: முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமைகள் சுவையது சுகமெது அறிந்தது போ.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் படகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் படகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேரம் 12:31 ஆகிட்டு இருக்கிறே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக என்ன டிஷ்ஷு சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக நிறைய நேயர்கள் ரொம்ப வகை வகையாக சொன்னாங்க. இப்போ கடைசி ஒரு நேயர் சொன்னது ரொம்ப யோசிக்க வச்சிட்டாங்க. அரைச்ச குழம்பு அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷு அதாவது கண்டிப்பாக இதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது ஷோவே நான் இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, 0444-298-6-0038-295-2504 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம வீட்டில் விருந்தாளிகள்

வந்து அவங்க விருந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அவங்க எதாவது வாங்கிட்டு வர அந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது நாங்க சின்ன வயசுலலாம் இருக்கும் போது நம்ம போய் எடுக்க ஒரு விருந்தாளிங்க கவர் எதாவது எடுத்துருந்தாங்கன்னா அம்மாங்களாம் வந்துட்டு ஷூ ஷூ அப்படின்வாங்க. அவங்க எப்போதான் போவாங்க, எப்போதான் அந்த கவரை பிரித்து பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு விருந்துக்கும் விருந்தாளிகளுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது சொந்தக்காரங்க சொல்கிறதோட விருந்துக்கு வந்துட்டு அவங்கள விருந்தா

0: 12:37 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, வணக்கம் சொல்றதுக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதியில பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, உங்க வீட்டுல வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நீங்க வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ் எது அப்படிதான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ என்னெல்லாம் வந்து ஸ்பெஷலாக டிஷ் சமைச்சு கொடுப்பீங்க, அந்த டாப்பிக்கில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய நேர்கள் லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டு போகிறீங்க. உங்கள் ஃபோனில் ப்ராப்ளமாக என்ன ஏதுன்றத போய் செக் பண்ணிக்கோங்க. நேர்களே இருந்தாலும் நான் மறுபடியும் நம்பர் சொல்கிறேன். 044-9986-0038-239-5254 நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக வந்து பேசலாம். ஸோ விருந்து அப்படின்னு பேசும்போது நம்மளுடைய திருக்குறளில் விருந்தோம்பல் அப்படின்ட்டு ஒரு ஒரு 10 குறளே இருக்குது விருந்தோம்பலுக்காக. அப்படின்னா பார்த்துங்க, வள்ளுவரே வந்து விருந்தாளிகளை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் சொல்லிட்டு அந்த 10 குறள்லேயும் வந்து ஒரு அழகாக சொல்லியிருப்பார். இல்லை, ஃபஸ்ட்டு 81வது குறள் பார்த்தீங்கன்னா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சேர்த்து வைக்கிறோம், அது எல்லாமே வந்து வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக வந்து சொல்லியிருக்கு. அதாவது நம்ம விவசாயம் பண்ணி வர விஷயமாகட்டும், ஸோ எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிற எல்லாமே வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அப்படின்ட்டு இந்த குறளில் வந்து வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. குறள் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்க பத்மாவதி, சொல்லுங்க, உங்க வீட்டுல வர விருந்தாளிகளுக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சு குடுக்கற டிஷ் அது?
1: சூப்பரா நெய் ஊத்தி டால்டா போட்டு நல்லா கேசரி செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அவங்க நல்லா சாப்பிட்டு வாழ்த்துவாங்களா
0: கேசரி.
1: அப்புறம் வந்து உன் பேர் என்ன?
0: என் பேரா? என் பேர் நானே மறந்துட்டேன். ஷினோஃபர். என் பேர் ஷினோஃபர். ஷினோஃபர் சரி விடுங்க, பேர் எது கேட்டுட்டு என் பேர் தான் வராது. அதாவது எந்த நேர்களுக்கு என் பேர் ஒன்றும் தெரியாது, இல்லைன்னா என் வாயில நுழையாது, அந்த மாதிரி இருக்கு. என் பேரை தான் நான் மாற்ற போறேன் நம்ம நிகழ்ச்சியில ஒரு இடைவேளைக்கு அப்புறமா பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
3: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1%-10%.
4: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை.
0: நேரம் 12:41 ஆகிய நேர்களே, ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அடுத்த நேர் யாரு கேட்டலாம்? வணக்கம். வணக்கம்.
1: ஓ,
0: நீங்களே தான் மறுபடியும் லைன்ல வந்துட்டீங்களா? பரவாயில்ல, என் பேர் எனக்கு கேசரி குடுக்கறதுக்காக, எனக்கு கேசரியே பிடிக்காதே. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு, குடுக்க சொன்னதே போதும், ரொம்ப நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து விருந்தாளிகள் விருந்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ விருந்து அப்படின்றது ஒரு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, அதாவது விருந்தும் மருந்தும் 7 நாட்களுக்கு அப்படின்னு. இல்லை, நிறைய பேரோட வீட்டில் விருந்தாளிகளாக வரவங்க ஒரு மாதம் அப்படியே தங்கிடுறது, அப்புறம் ஒரு 10 நாள் தாண்டினாலே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஐயோ விருந்தாளிகள் அதிகமாக இருக்கிறாங்களே, செலவு அதிகமாகிடுமே அப்படின்ற ஒரு தோணலை வந்து உருவாக்கி விட்டுறோம். ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுது இந்த விருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே. ஸோ கண்டிப்பாக யார் வீட்டுக்கா நீங்கள் விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா, அது ஒரு 3 நாளோ இல்லை அதிகபட்சமாக ஒரு 7 நாளோ இல்லை ஒரு 10 நாளோ அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுருந்ததெல்லாம் வரலாறு திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 12:47 ஆகியாச்சு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நமக்கு பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, அதாவது உங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டிஷ் எது அப்படின்னா கேட்டிருந்தேன். ஸோ நிறைய நேர்கள் கால் பண்ணி கேசரி இடியாப்பம், அப்புறம் அது என்ன சக்கரை பொங்கல், அரைச்ச குழம்பு பொடி இருக்கோ அதை வச்சு செஞ்சு கொடுத்துருவேன், பாயாசம், ஸோ இன்ஸ்டண்ட்டாக சில விஷயம்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் விருந்து அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தானா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாலே வந்து விருந்து வந்து ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாத விருந்துக்கு விருந்தாளிகள் அப்படி இந்த விருந்துன்ற பேர் வந்து எல்லா லாங்குவேஜ் மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதாவது நம்ம இந்தியா வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ கூட ரீசண்டாக ஒரு நியூஸ் வந்தது, அதாவது ஆந்திராவில் வந்து புது மாப்பிள்ளைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வகையான டிஷ்ஷு வந்து அவங்க மாமியாரே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே பயங்கரமாக இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு விருந்தை வந்து நம்ம இந்தியா முழுக்க, நம்ம நாடு முழுக்க விருந்த ஒரு அழகான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ விருந்துன்னு சொல்லும் போது அதில் வந்து குறை இருக்காது, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கவே முடியாது. அந்த இலையோ தட்டிலையோ வச்சாலே பா நல்லா இருக்குப்பா ஓகேப்பா அப்படின்னு தான் தோணுமே தவிர்த்து, யாருமே இதில் இது பத்தலை அதில் அது பத்தலைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அதுதான் இந்த விருந்தோட ஸ்பெஷல். இதே நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ இல்லை நம்ம கூட இருக்க யாராவது சமைச்சாங்கன்னா, ஏய் இதில் நீ இதை போடல போல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் விருந்தில் நம்ம யாருமே சரி குறையே சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு விருந்துன்ற பேருக்கு ஒரு மகிமை இருக்குது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நேயர்கள் லைனில் வராமல் இருக்கிறீங்க, என்னன்னு தெரில. இன்னும் லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஃபோன் எடுத்து லைனில் வாங்க. 0944-98-6-00-38-2952-5254 நம்பருக்கு கால் பண்ணி இங்கே பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ATM அக்ஷயா தங்க மாளிகை,
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ATM ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ATM அக்ஷயா தங்க மாளிகை.
4: நேரம் 12:51 ஆகியாச்சு. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில தான் இருந்திருக்கோம். அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், பிரபு பேசுறேன்.
4: பிரபு, இது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரூலே என்ன தெரியுமா? பெண்களுக்கான நிகழ்ச்சி. நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப ஆவலா ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லி எடுத்த கடைசியில பார்த்தா அது ஒரு ஆண் நேரம் ஆயிட்டாரு. ஸோ விருந்து பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமா வந்து நம்ம யாரு கூடயாவது சண்டை போட்டோன்னு வைங்களேன், யாரு கூடயாவது ரொம்ப நாளா பேசாம இருக்கோம், அது சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்தா கூட வீட்டுக்கு வாரியா, ஒரு நாள் வீட்டுக்கு வா, ஒரு சண்டே ஒரு விருந்து மாதிரி சாப்பிட்டு போயேன் அப்படின்னு விருந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க அவங்கள கூப்பிட்டு பாருங்களேன், அந்த சண்டை உங்களுடைய மனக்கசப்பு எல்லாமே போயிடுங்க. அது அந்த விருந்துன்ற வார்த்தைக்கு அப்படி என்னதான் இருக்கோ யாருக்குமே தெரியல. ஏன்னா இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த சொந்தக்காரங்க பிரச்சனை எல்லாம் இருக்கும், எடுத்தோடனே என்ன

0: வாங்கினா வீட்டுக்கு கூப்பிட்டு, சரி நான் ஒரு 4 வருஷமா நம்மளாம் பேசிக்கல, ஏதோ சண்டை சச்சரவு இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படி சொல்லி அழகா ஒரு வாழை இலையில அழகா ஒரு விருந்து வச்சு எல்லா மன கஷ்டத்தையும் அந்த விருந்தோடே வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விருந்து பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். அடுத்து நேர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர்ல இருந்து பேசுறேங்க.
0: பேர் என்னதுமா உங்க பேரு? சாந்தகுமாரி. கரெக்டா சொல்லுங்க சாந்தகுமாரி, உங்க வீட்டுல வர விருந்தாளிகளுக்கு நீங்க ஸ்பெஷலா செஞ்சு குடுக்கிற டிஷ்
1: தலைப்பு நல்லா இருந்ததுடா.
0: அதெல்லாம் ஓகே, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
1: எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் ஆர்டர்ச்சுன்னா வட பாயசம் மெயினா இருக்கும்.
0: வட பாயசம் இது யாருமே சொல்லேன்னு பாத்துட்டு இருந்தேன். சூப்பர். அடுத்தது
1: அப்புறம் அவங்க இன்ஜின் இருக்கிறாங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாரம்பரிய உணவை கொழுக்கட்டை செஞ்சு
0: தருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்க வீட்டுக்கு நான் வந்துடுறேன், கொழுக்கட்டையா டெய்லி செஞ்சு கொடுத்துருவேன். கொழுக்கட்டையில நிறைய வகை இருக்கு, அந்த இனிப்பு காரம் எல்லாம் இருக்கு. நீங்க
1: வேர்க்கடலை போட்டு செய்வோம்,
0: இனிப்பு இனிப்பு
1: செய்வோம்.
0: கொழுக்கட்டை சொல்லிட்டீங்க, வாய் ஊற ஆரம்பிச்சிச்சு. போங்க. எனக்கு கடைசி காலரா வந்தாலும் ரொம்ப அருமையா பேசுனீங்க சாந்தகுமாரி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேரம் 12:54 ஆகிய சென்னைகளே, இன்னைக்கு விருந்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துகிட்டோம். யாராவது விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா கூச்சம்லாம் படாதீங்க, கண்ணை மூடிட்டு ஆஹா விருந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. என்னடா அப்படி கூப்பிட்டோனே வந்துட்டானே அவங்க நினைப்பாங்களேன்னா யாருமே யோசிக்க கூடாது. ஒருத்தவங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு உண்மையிலே ஒரு அன்பா இருக்கிறனால தான் அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுறாங்கன்றத மதிச்சு அதை நினைச்சே நீங்க போங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விருந்துன்ற விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட சாப்பிடறதுக்கு கூச்சப்பட்டுலாம் வரவங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லிக்கிறேன், சாப்பாடு அந்த விருந்துன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப பாரம்பரியமானது. இது உள்ள அவ்வளோ சயின்ஸ், அவ்வளோ சைக்காலஜிக்கல் திங்க்லாம் இருக்கு. ஸோ அதனால எங்க நீங்க யாராவது விருந்துன்னு கூப்பிட்டா கூட போயிட்டு அந்த கை நினைச்சிட்டு வரணும்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல, அந்த மாதிரி கை நினைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் போயிடும், மறுபடியும் ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு வரும், மேலும் மேலும் சந்தோஷம் வரும். ஸோ இந்த சந்தோஷத்தோடையே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோஃபரோஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நீங்க கேளுங்க, இது ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 1:01 மைட் இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வைக்க தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், அடுத்த ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து ஏன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்காக நான் வந்து முன்னாடி மாதிரியே வந்து லைக் பல்வேறு 60s 70s சாங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே லைனாக நான் வந்து இந்த திரைகானம்ன்ற ஷோவில் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன். எஸ் நேயர்களே, என் கூட வந்து திரைகானம் கேட்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு நான் கேட்க வந்து நீங்கள் வந்து நீ என்னப்பா 60 70s பாட்டு தானே போட போகிற அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சி வந்து சுருங்கி போயிருக்கிறத என்னால் வந்து இங்கேருந்தே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 60 70s பாட்டுகளாக இருந்தாலுமே ஸோ உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரிலாம் நான் வந்து எந்த ஒரு பாடலுமே வந்து ப்ளே பண்ண மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பாடல்களாக நீங்கள் வைப் பண்ணுற பாடல்களை தான் வந்து நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். எஸ் திரைக்காலத்தில் உங்களுக்காக முதலாவதாக வரவிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதனன் ராமமூர்த்தியுடைய இசையில் கண்ணதாசனுடைய வரிகளில் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் அவர்களுடைய குழுவினர் இருவரும், அதாவது அவர்கள் எல்லாருமே இணைந்து பாடிய வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாடத பாட்டெல்லாம் அப்படின்ற பாடல் தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் எத்தனை எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

நேயர்களே, வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்து கேட்டீங்க. அடுத்ததாக திரைக்கானத்தில் உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் பி வி ஸ்ரீனிவாசுடைய குரலில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்த சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து மனிதன் என்பவன் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் திரை. எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 1:12 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வேர் ஃப்ரம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல. நேர்களை என் கூட சேர்ந்து திரைகானம் தான் நீங்கள் வந்து கேட்டுருக்கீங்க. திரைகானத்தில் வந்து நான் பல்வேறு பாடல்கள் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், இந்த வியாழக்கிழமை மதியம் அதிகமாக எல்லாருமே சாப்பிட்டு வந்து நிம்மதியாக இப்போ தான் ஹபாடா அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படியே இந்த சமயத்தில் உங்களுக்கு அப்படியே கண்ணு வந்து தூக்கத்தை நோக்கி பயணிக்கும். பட் ஆனால் அந்த பயணத்தை ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். நான் ப்ளே பண்ண போட பாடல்கள் எல்லாமே உங்கள் தூக்கத்துக்கு தாளட்டு தான் பாடுமே தவிர எந்த விதத்துலையுமே உங்களோட தூக்கத்தை வந்து கெடுக்காது அப்படின்ட்டு நான் வந்து உறுதி தரேன். எஸ், அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதில் அப்படியே தேன் வந்து பாயும், உங்களுடைய தூக்கத்துக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்ட்டு உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய

பாடல் என்ன ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவருடைய வரிகளில், சுதர்ஷன் அவருடைய இசையில், ஜேபி சந்திரபாபுடைய குரலில், அன்னை திரைப்படத்தை வந்து புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற பாடல் தான் நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுளை.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 1:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். எஸ் நேர்களை 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வேக் தான் பேசிட்டுருக்கேன். ஏன் கூட சேர்ந்து நீங்கள் வந்து திரைக்கணம் தான் கேட்டுருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக நான் ப்ளே பண்ண போகிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப பழசாக இருக்கேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக என்ன தான் பழசாக இருந்தாலுமே இப்போ கரண்டில் அதை தான் நம்ம வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்ட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலமாக இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை வந்து, அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஓல்டு மணி அப்படின்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நம்மளோட வண்டியாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து அந்த காலத்தில் இன் சென்ஸ் இந்த 70s, 80s, 90s இந்த சமயத்தில் வந்து எப்படி இருந்ததோ அதுதான் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த பாடல்களும் வந்து இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்து கேட்டு அதுக்கு வைப் பண்ண பாடல்கள்லாம் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து மனமெல்லாம் வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அடுத்ததாக என்ன பாடல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

0: நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்லலை, பாட்டு பேரே அதுதான். எஸ் சகோதரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நான் ஒரு முட்டாளக பாடல் வந்துட்டு இருக்கு. இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து வரிகள் வந்து எழுதியிருக்காரு, ஆர் சுதர்சனம் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு, ஜே பி சந்திரபாபு அவர்கள் வந்து பாடியிருக்காரு. இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு முட்டாளங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்டன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லைங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.
1: நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க.

0: நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: ஒன்று புள்ளினாலும் இங்கே எல்லாமே தூள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள்.

நூற்றி 34 நான் உங்கள் ஆர்ஜி வைக்க தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்காலம் தான் கேட்டுருக்கீங்க. திரைக்காலத்தில் உங்களுக்காக வந்து பியூட்டிஃபுல்லான மெலோடியான மெல்ட்டிங்கான சாங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதை எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். சில பேர் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்துலையும் நான் வந்து இங்கே ரெயின்போ எஃப்எம் வந்து ப்ளே பண்ணுற பாட்டு எல்லாமே உங்கள் கனவுல கூட வந்து உங்கள் கிட்டே வந்து நிற்குமே தவிர. ஸோ ஒருபோதும் உங்கள் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எஸ் ஆக்சுவலி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்ற ஒரு பாடல் தான் உங்களுக்காக. சூரியகாந்தி திரைப்படத்தில் வந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் பாட்டு முடிச்சுட்டு வந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு என்ன கேட்டது அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன். ஸ்டேட்யூன் வச்சு திரு என் 101.4 இங்கே எல்லாமே அப்போ மேசமது உள்ளே.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கிளாக். நான் சரியா 1:27 நம்ம மாயிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சேமந்துள்ள சேம் கூட சேர்ந்து திரைகாணம் தான் கேட்டுருக்கீங்க. திரைகாணத்தில் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான அழகழகான பாடல்களுமே நான் வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடியது வாட் அ பியூட்டிஃபுல்

ஃபேஸ் ஷி ஹாஸ், அதாவது நான் அப்படின்னு சொல்லலை, வாலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எஸ் உங்களுக்காக வாலி அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடிய சர்வசுந்தரம் திரைப்படத்திலிருந்து அவளுக்கென அழகிய முகம் பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் திரும்ப 101.4 எல்லாமே எப்பவுமே செவதூள்.

0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷய தங்க மாளிகை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ திரைக்கானம். ஸ்டுடியோ க்ளோக்கில் நேரம் சரி 1:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூல். 101.4 திரைக்கானத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், MS விஸ்வநாதனுடைய இசையில், பி சுசீலாவுடைய குரலில், புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:36 நம்ம மைட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ் நேயர்களே, திரைக்கானத்துல உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கே வி மகேதேவன் உடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில், என்னென்ன திரைப்படத்திலிருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: எட்டிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 1:41 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வழக்கம் 101.4 எல்லாமே எப்பவுமே சேமத்துள் நேர்களை நான் வந்து முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஒரு மணி நேரம் நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்கள் ரொம்ப அதெல்லாமே விரும்பி கேட்டுருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததாக அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய வரிசையில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், விஷ்ணுநந்தன் ராமமூர்த்தியுடைய இசையில், டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில், பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 1:46 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே செமதுரு திரைக்காலம் தான் என் கூட வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, லைக் நம்ம எத்தனை பேரை வந்து பார்த்துருப்போம், அதிகபட்சமாக ஒரு 5,000, ஒரு 10,000. 10,000ன்றதே வந்து ஜாஸ்தி தான், ரொம்ப அதிகம் தான். எஸ், ஒரு நபர், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 நபர்களை பார்த்தா கூட அந்த 10,000 பேரில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருலேயுமே கடந்து அந்த ஒரே ஒரு பெண் மட்டும்தான் நான் வந்து அழகி அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்படின்ட்டு நான் சொல்லலை, வாலி அவர்கள் வந்து சொல்கிறாரு. எஸ், அதுவும் இல்லாமல் எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ கவிதை புத்தகங்கள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க பேசுகிற அந்த வார்த்தையை தான் நான் வந்து கவிதை அப்படின்னே சொல்லுவேன் அப்படின்ட்டு தெரியும். அதையும் வந்து வாலி அவர்கள் தான் சொல்கிறாரு. எஸ் ரொம்ப சூப்பரான, ரொம்ப அழகான ஒரு பாடல் அது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வாலியுடைய வரிகள் இல்லட்டு எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் அன்பே வாத்திரைப்படத்தில் வந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கடந்த கால நினைவுகளுக்குமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன். ஸ்டீட் ஒன்று தெரியும் வேஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமது.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: இப்படி ஒன்று போலினாலும் இங்கே எல்லாமே தூள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 1:53 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள். ஆக்சுவலி நீங்கள் எப்போயாவது

மனசு வந்து கொஞ்சம் அப்படியே சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டு காற்று வாங்க போயிருக்கீங்களா? அப்படியே நீங்கள் வந்து காற்று வாங்க போனாலுமே ஒரு கவிதையோடு திரும்பி வந்திருக்கீங்களா? ஆனால் இவர் காற்று வாங்க போயிட்டு ஒரு கவிதையோடு தான் திரும்பி வந்திருக்காரு. எஸ் வாலி அப்படி தான் எழுதியிருக்காரு. வாலியோடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பா எவ்வளோ பெரிய வரிகளில் சும்மா ஒரு காற்று வாங்க போயிட்டு ஒரு கவிதையை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் அந்த படம் தான் உங்களுக்காக வந்து கலங்கரை விளக்கம் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறதுமே கலங்கரை விளக்கம் தான். அந்த கலங்கரை விளக்கம் இல்லை, இது வந்து படத்தோட பேர் அது. எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் டூன் வித் திரை எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

நேயர்களே, இந்த ஒரு மணி நேரம் என் கூட வந்து செம்ம ஜாலியாக சந்தோஷமாக வந்து இந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆரம்பத்தில் நான் கொடுத்த வாக்குறுதி நான் என்றைக்குமே வந்து காப்பாற்றிட்டு தான் வந்திருக்கேனே தவிர அது வந்து மீறந்தில்லை. ஸோ கண்டிப்பாக நான் ப்ளே பண்ண பாடல்கள் எல்லாமே உங்களோட தூக்கத்துக்கு வந்து ரொம்ப தாளாட்டு பாடியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தூக்கம் தான் முடிஞ்சில் எழுந்திருங்க, போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களோட இதோட இந்த ஷோ வந்து நிறைவு பெறுறேன். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆட்சி வெயிட் டாட்டா பாய் பாய் சியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட மாட்டேன். கடைசியாக உங்களுக்கு அங்கே ஒரு பாடல் மட்டும் வச்சிருக்கேன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் கேவி மகாதேவனுடைய இசையில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் ஒன்று தரேன் வேஃப்ரம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதுள்ளு. டாட்டா பாய் பாய் சி யூ.

Rainbow Melodies. இதமாய் இசையாய்

நேரம் 2:05 நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மெலோடிஸ். அடுத்ததாக குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 2:10. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:16 ஆகிட்டிருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததாக காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆகிட்டிருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:30. நேயர்களே, இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: 101.4 இனி எல்லாமே தூள். நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வீர் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர் தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020 தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்புக் குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 3:03 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு முதியோர் நலம் மற்றும் குடும்ப நல மருத்துவர் எம் மிதுனா அவர்களோட இப்ப நம்ம நேரலையில இருக்கிறோம். தொடர்ந்து மருத்துவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா

0: வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டே, அதாவது உலக முதியோர் தினம், அதாவது நாளைக்கு தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படும். ஸோ இந்த தினத்தை ஒட்டி நிறைய விழிப்புணர்வு, அதாவது வயதானவர்களுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த தினம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது எப்போ தொடங்கப்பட்டது, இதோடைய பர்பஸ் என்னது?
1: இந்த உலக முதியோர்கள் தினம் வந்து 1990 டிசம்பர் 14 தேதி லேருந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம முதியோர்கள் வந்து நம்மளுக்கு அவங்க நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க இவ்வளோ வருஷமாக அவங்களுடைய லைஃப்பில் நம்ம ஃபேமிலிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுறது, அவங்கள அனுசரிக்கப்படுகிறது. அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக, நன்றி செலுத்துகிற விதமாக, அவங்கள வந்து சுதந்திரமாக அவங்களே அவங்களுடைய வேலைகளை பண்ணிக்கிற மாதிரி, இண்டிபெண்ட்டாக அவங்க வாழறதுக்கு, அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவங்க ஹெல்த்தை பற்றி அவங்க வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்ற எல்லா காரணங்களுக்காக வந்து இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து ஹெல்த்து மட்டும் நீங்கள் சொல்லலை, அவங்களுடைய சோஷியல் திங்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ஸோ முதியோர்கள், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்க முதியோர்கள், பிகாஸ் நீங்கள் நிறையா முதியோர்களை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு நாளுமே பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற முதியோர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில கஷ்டமான விஷயங்கள் எதுவாக இருக்கு?
1: ஸோ இப்போ இருக்க முதியோர்கள் வந்து கஷ்டமான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஹெல்த் ரிலேட்டடாக சில விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய உடலை வந்து எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரியாமல் அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. அப்புறம் மன ரீதியாக அவங்க வந்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல், கூட யாரும் கூட அவங்க வாழற வீட்டில் அவங்க தனியாக இருப்பாங்க, அதனால சில மன ரீதியான மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த மாதிரி சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. அப்புறம் வெளியூரில் இருந்தாலும் இப்போ டெக்னாலஜியால் சில பேர் கனெக்டடாக இருப்போம், நம்ம ஃபோனில் வீடியோ கால் பேசிட்டு ஃபோன் பேசிட்டு, அது தெரியாமல் அந்த ஃபோன் யூஸ் பண்ண தெரியாமல், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண தெரியாததுனால சில பேர் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் கூட ஃபோனில் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் தனியாக இருப்பாங்க,
0: விரக்தியாக
1: இருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி கேப் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, மெட்ரோவில் போகிறது, நிறைய தனியாக அவங்களா ட்ராவல் பண்ணி இந்த ஆட்டோ புக் பண்ணி அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற முதியோர்கள்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, மருத்துவர்கிட்ட உங்கள் வீட்டில் முதியோர்கள் இருக்காங்கன்னா, முதியோர்களுக்கான உடல் நலம் குறித்தோ இல்லை மனநலம் குறித்தோ பேசணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க 0944-0038-00-3829-5254 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டாக்டர், இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இப்போல்லாம் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஆட்டோ புக் பண்ணிடுறோம், ஒரு ஆர்டர் பண்ணால் வீட்டு வாசல்லே கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எதுவுமே கிடையாது, ஒரு சுத்தமாக எல்லார் மாதிரி தான் கையில் கேஷாக பழகிட்டு இருந்தோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ இது எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ்லாம் கொடுக்குறீங்க?
1: ஸோ முக்கியமாக அவங்க வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்குக்காக டிவி மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் ஃபோனில் இந்த மாதிரி உபயோகமான விஷயங்களை அவங்க கற்றுக்கலாம். ஒரு ஆட்டோ புக் பண்ணுறது, அவங்க தனியாக இருக்காங்க சமைச்சு சாப்பிட முடியல, ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, இல்லை இன்னொரு இடத்துக்கு ஏதாவது குரியர் அனுப்பணும், இல்லை அவங்க குரியர் ரிசீவ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஃபோன் எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது, யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் வீடியோ கால் பேசுறது, ஒரு தமிழ்லேயே மெசேஜ் டைப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வீட்டில் உள்ள அவங்களுடைய பிள்ளைகள்ட்டையோ பேர குழந்தைங்கள்ட்டையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த டெக்னாலஜி கேப்பை வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, எது இது மாதிரி அவசியமான விஷயங்களுக்கு அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: கண்டிப்பாக டாக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மயிலை இம்தியாஸ் அகமத்.
0: உங்களுடைய ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார்.
2: ஆ சரிமா. வயசானவங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும், என்னென்ன உணவு கொடுக்கக்கூடாது மேடம், எந்த டைம்ல சாப்பிடணும் கொஞ்சம் ஹெல்ப் சொல்ல முடியுமா?
0: வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா சார்?
2: ஆமாம் ஆமாம், 73 வயசு.
0: ஏதாவது நோய்

0: தான் இருக்கு அவங்களுக்கு?
1: இல்ல அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல,
0: ஒண்ணுமே
1: ரிபீட் தான் இருக்கு. அது இப்ப நார்மல் ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே, டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க லைன்ல இருந்துட்டு கேளுங்க. சரியா?
1: தேங்க்ஸ்மா.
0: ஓகே
2: சார், வயசானவங்கன்னு கிடையாது, எல்லா வயதுக்கு உட்பட்டவங்களுமே வந்து சரியான நேரத்தில் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம், எல்லாமே நம்ம தட்டில் வந்து புரதம் அப்புறம் அந்த நார்ச்சத்து எல்லாமே இருக்கிற மாதிரியான உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ அவங்க பழங்களும் சேர்த்துக்கணும், அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் முட்டை எடுத்துக்கணும், பருப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கணும், அதெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அந்த எல்லா விதமான உணவுகளையும் அவங்க சரியான அளவில் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டான டயத்துலேயும் கொடுக்கும்போது எந்த பாதிப்பும் இருக்காது.
0: ஓகே டாக்டர், இப்போ உணவை பற்றி பேசும்போது கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னாலே இந்த செரிமான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா 70 வயதானாலுமே அவங்க சாப்பாடோட தன்மை வந்து மாறாது, அதே அளவு தான் இருக்கும், குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுமே குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க?
2: ஸோ அவங்க செரிமான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, இந்த அடிக்கடி கம்மியான உணவு எடுத்துக்கிறது, இந்த ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய இந்த மாதிரி சாப்பிட சொல்லுவோம். ஸோ 4 இட்லியை வந்து பிரித்து 8 மணிக்கு 2 இட்லியும் 10 மணிக்கு 1-2 இட்லியும் சாப்பிடும்போது செரிக்கிறது அவங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நிறைய தண்ணி குடித்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோன்ற இது இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே அவங்க பிளேட்டில் வந்து இவ்வளோ சாப்பிட போகிறோம் அப்படின்றத அவங்க எடுத்து வச்சுக்கணும். ஸோ அவங்க அந்த பிளேட் வந்து ஒரு பருப்பு போட்ட சாம்பார், இட்லி இல்லை சாதம், அது கூட காய்கறிகள் எல்லாமே முதல்லையே அவங்க பிளேட்டில் பேலன்ஸ்டாக எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்க சாப்பிடணும். அண்ட் சாப்பிட்ட உடனே உடனே படுத்துக்காம ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளாரே நடக்கிறது, இல்லை வீட்டில் ஏதாவது ஏரை கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி ஒதுங்கி வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தால், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட உடனே போய் படுக்க மாட்டாங்க, அதனால அது நெஞ்சிலேயே இருக்கும், செரிக்கல அப்படின்ற தொல்லை வராது.
0: கண்டிப்பா டாக்டர். அடுத்த நேயர் நம்ம லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம்மா.
0: உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
1: எனக்கு வந்து 68 வயசு ஆகுதும்மா, வீட்டுல படுத்து படுக்கையா இருக்கேன், என்ன கவனிக்க யாருமே கிடையாது, ரொம்ப போராட்டமாக, தலை முதல் கால் பாதை வரை நோய்கள் வேற, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கம்மா.
0: ஓகே
2: சொல்லுங்க சார், வீட்ல கூட யாருங்க சார் இருக்காங்க?
1: என் மனைவி இருக்காம்மா.
2: நீங்களும் உங்க மனைவியை மட்டும் இருக்கீங்களா?
1: ஆமாம்மா.
2: ஓகே சார். இல்லை, நீங்கள் வயதாகிட்டதுனால நீங்கள் தனியாக இருக்கேன், இவ்வளோ நோய் இருக்குது அப்படின்றத நீங்களே நினச்சிக்கிட்டே இருந்து அதை பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ சரியான நேரத்தில் சரியான உணவு வகைகள் சாப்பிட்றது, கொஞ்சமாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சாயங்காலம் ஒரு கால் மணி நேரம், காலையில் ஒரு கால் மணி நேரம் மெதுவாக வாக்கிங் போகிறது, ரொம்ப கால் வலியாக இருக்குது வாக்கிங் போக முடியலன்னா சேர்லேயே உட்காந்து சில எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி உட்காந்து பண்ணுற எக்ஸசைஸு எல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் உடம்பும் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் எனக்கு நோய் இருக்குது, எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு முடியல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, அந்த தாட்லேருந்து வெளில வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து என்கேஜாக வச்சுக்கோங்க.
1: சரிம்மா, சரிம்மா,
0: நன்றி நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி பேசியிருக்கீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமாவே நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆகிடுது, அது மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும். நீங்கள் சொல்கிறது 60 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்கிறீங்க, இந்த வாக்கிங் ஸ்ட்ரென்த்னிங், ஸோ அதை எப்படி டாக்டர் பாசிபிள் ஆக்குறது?
2: அதெல்லாமே கண்டிப்பாகவே பாசிபிளாக ஆக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு முழு 24 மணி நேரத்தில் நம்ம உடலுக்காக நம்ம ஒரு 1/2 மணி நேரம் செலவிட முடியாதா அப்படின்னு நம்ம முதல்ல எண்ணணும். அதை நினச்சோன்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரே டைமில் 1 மணி நேரம் வாக்கிங் போக முடியலையா, கால் வலிக்குது, டைம் இல்லை அப்படின்னு 30 வயதுக்கு மேலேனா வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், எனக்கு வேலைக்கு போகணும் அதுக்கு நான் நடந்து தான் போயிடுறேன் அதனால அதுவே எனக்கு வாக்கிங் தான் அப்படி, அது கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி, வாக்கிங்னு நல்ல ஒரு வெளிக்காற்றில்

0: தனியாக வாக்கிங் நடைப்பயிற்சின்னு ஒன்று பண்ணணும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளாவது பண்ணணும், ஏழு நாளில். ஸோ பண்ண முடியாதவங்க பிரித்து காலையில் கால் மணி நேரம், சாயங்காலம் கால் மணி நேரம் அப்படி பண்ணலாம். ரொம்ப நேரம் நடக்க முடியாதவங்க சேர்லேயே உட்காந்து கை கழுத்து தோள்பட்டை முட்டிக்கெல்லாம் பாதத்துக்கெல்லாம் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்குது, ஸ்ட்ரெச்சர்ஸ்னு சொல்லுவோம். அந்த அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்.
1: சொல்லி தருவாங்களா டாக்டர்?
0: கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி பண்ணி காமிச்சு சொல்லி தருவாங்க.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: ராஜர் தரம்.
1: உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர் இருக்காங்களா?
1: இருக்காங்க சார், கேளுங்க.
0: சொல்லுங்க சார்.
2: ஃபாலிக் அட்டாக் ஆயிடுச்சு. நான் யோசாச்சு.
1: புரியல சார். புரிய ஆணி காலா சார் உங்களுக்கு?
2: எலக்ட்ரிசிட்டி ஆயிடுச்சு.
1: புரியல புரியல, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க.
2: ஹலோ
1: ஹலோ, கேக்குதா? இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? கொஞ்சம் பொறுமையா
2: சொன்னீங்கன்னா.
1: பக்கவாதம்.
0: சொல்லுங்க சார், இப்போ உங்களுக்கு வேற என்னலாம் என்ன தொந்தரவு சார் பண்ணுது?
2: 15 வருஷம் ஆயிடுச்சுங்க.
0: மாத்திரைகள் எல்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா?
2: நான் எடுத்துக்கிட்ட லெஃப்ட் சைடு, அது ஒரு ஐ ஒரு ஒரு கால் ஒரு கால் ஒரு கால் மேல நடக்கறாங்க. ஒரு கிலோ உண்டு லெஃப்ட் சைடு கை வேற சாயம் இந்த எலும்பு அடிபட்டுச்சு. அது வேற நான் கை இருக்க முடியாது. பாதியே இது இது கழுத்துல இது போட்டு அப்படி நின்றுக்கிட்டு அது இது ஒரு கால் ஒரு கிலோ நடக்கிறேன். பாத்ரூம் தாட்டு அரை மணி நேரம்
1: பக்கவாதம் விஷயம் இது நிறைய முதியோர்களுக்கு நம்ம பாக்குறோம். திடீர்னு ஒரு கை அவங்களுக்கு வேலை செய்யாது, திடீர்னு ஒரு கால் வேலை செய்யாது, கழுத்து வேலை செய்யாது, இதெல்லாம் எதனால் நடக்குது? பார்த்தா அவங்களுக்கு சுகர் இருக்காது, எந்த ஒரு நோயுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது எதனால் நடக்குது?
0: இல்லை இருக்காதுன்றதை விட அவங்க அதுக்கு முன்னாடி அது அவங்க கவனித்து செக் பண்ணியிருந்திருக்காம கூட இருக்கலாம். ஸோ அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம் இல்லை ப்ரெஷர் சொல்லுவோம் இல்லை ரத்த கொதிப்பு அது செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வேலை பலுவனால் அவங்க அந்த ருட்டீனாக பண்ண வேண்டிய ஹெல்த் செக்அப்பை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ கவனிக்காமல் விட்டதுனால அவங்களுக்கு அது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் திடீர்னு ஒரு மயக்கம் விழுந்து மயக்கம் வந்திருக்கும். இத்தனை நாளாக அவங்க எதுக்குமே பாத்திரம் சாப்பிடாதவங்களாக இருந்திருப்பாங்க. என்னென்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
1: இதெல்லாம் சடனாக நடக்கும்.
0: அது வந்து அது அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருந்தாலுமே அதை கவனிச்சிருக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உணவு பழக்கங்கள், அவங்க நிறைய வந்து உணவில் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்ருந்துருக்கலாம். உப்பு காரம் அந்த எண்ணெய் பொருட்கள்லாம் ஜாஸ்தி சாப்பிட்ருக்கலாம். சிகரெட் குடிக்கிறவங்களாக இருந்திருப்பாங்க, தண்ணி அடிக்கிறவங்களாக இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய ஹெல்த் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் தான் நம்ம போய் செக்கப்பே போவோம். அதர்வைஸ் அவங்க இப்போ உள்ளவங்க அந்த ஒர்க் ப்ரெஷரில் ரொட்டீனாக ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதே இல்லாமல் இருக்காங்க. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஒரு 30-35 வயசுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலுமே வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சுகர் பிபி இல்லை ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கன்னா, ஸோ அந்த அடல்ட்டுமே வந்து அவங்க ஒர்க் ப்ரெஷரில் எதையும் செக் பண்ணிக்காமல் இல்லாமல் ரொட்டீனாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் அவங்க போய் பண்ணிக்கணும். ஸோ தட் அவங்க சீக்கிரமாக ஏதாவது இருந்தால் கூட கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இயர்லியராக எடுத்துக்கலாம். இல்லை வர மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வரத்துக்கான ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமாகவே அவங்க தவிர்க்கலாம். அவங்களுடைய உணவு பழக்கங்களில் உடற்பயிற்சிகளில் அதை வந்து தவிர்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்களே, மருத்துவர் மிதுனா அவர்களோட இன்னைக்கு வந்து முதியோர் தினத்தை முடிட்டு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முதியோர்களுடைய உடல் நலம், மனநலம், முக்கியமாக அவங்க சமூகத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ உங்களுக்கு அதற்கான கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஃபோன் எடுங்க, 0444-298-6008, 0995-2054 நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம்.

0: நேரம் 3:23 ஆகிட்டிருக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர் மிதுனா அவர்களோட தான் தொடர்ந்து முதியோர்கள் குறித்து அவங்களுடைய ஹெல்த் ஆகட்டும், அவங்களுடைய மனநலம் எல்லாத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். டாக்டர் இப்போ ஒரு நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? ஓகே, அதான் நம்ம போட்டோ பாட்டு நம்மளுக்கே கேக்குது. வணக்கம். ஓகே டாக்டர், வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம்மா, நாங்க எனக்கு வயசு 74 வயசு ஆகுதுங்க.
0: உங்க பேர் என்னதுமா, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.

0: என் பேரு சாந்தகுமாரிமா, சோளிங்கர்.
1: குமாரி, ஓகே ஓகே சாந்தகுமாரி. டாக்டர் கிட்ட
0: ராணிப்பேட்டை மாவட்டம்.
1: கேளுங்க டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
0: ஹலோ
2: சொல்லுங்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம்மா. எனக்கு வயசு 74 ஆகுதுமா. சுகர் இருக்குது.
2: சரிங்கம்மா.
0: சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்சரும் இருக்குதுங்க. ஆனா எதையும் சாப்பிட முடியல. வாழைப்பழம், ஸ்வீட்டு அது மாதிரி எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்களா?
2: ஆமாம்மா, எந்த ஸ்வீட்டுமே எடுத்துக்க கூடாதுன்னு தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுகர் நிறைய உடல் உபாதைகள் இருக்கிறதுனால. பழங்களை பொறுத்த வரைக்கும் ஜூஸா எதுவும் அரைச்சு குடிக்காம பழங்கள் வந்து நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. எப்பயாவது எடுத்துக்கும் போது
0: வாழைப்பழம் 1:1 கூட எடுத்துக்கலாமாப்பா? எடுத்துக்கலாங்களா?
2: வாழைப்பழம் எடுத்துக்கலாமா? அதான் அதிகமா இப்ப கண்டிப்பா டெய்லியும் வாழைப்பழம் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் இருக்க கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்டாதான் சில பேருக்கு மோஷன் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்களே முடிவு பண்ணிட்டு அதை ரெகுலரா எடுத்துக்க கூடாது. வாழைப்பழத்தை தவிர்த்து வேற நிறைய பழங்கள் இருக்கு, அதுல வந்து அந்த விட்டமின் சத்தெல்லாம் இருக்கு.
1: வேற என்ன பழங்கள்
0: சாப்பிடலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: கொய்யா பழம் சாப்பிடலாம், பப்பாளி பழம் கொஞ்சம் சாப்பிடலாம், ஆப்பிள், மாதுளை அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். எந்த பழமா இருந்தாலும் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்ற அளவுதாம்மா முக்கியம். நீங்க ஒரு முழு வாழைப்பழத்துல ஒரு 2 பீஸ் சாப்பிட்றதுல பரவாயில்ல. அதே மாம்பழம் வாழைப்பழம் எல்லாம் ஒன்று முழுசா சாப்பிடும் போது அதோடைய சுகர் அதிகமா உங்களுக்கு ஆயிடும். அதனால சுகர் அதிகமாயிடும் உங்களுக்கு.
0: எனக்கு மலச்சிக்கல் இருக்குதுமா, என்னம்மா செய்யறது?
2: தண்ணி நிறைய குடிக்கலாமா. அதே மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடலாம். பீன்ஸ், அவரைக்காய் அந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், கீரை வகைகள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். வாக்கிங் தினைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணணும். ரொம்ப முடியலைன்னா ஒரு 20 நிமிஷமாவது பண்ணுங்க. தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். முதல்ல வந்து சரியான டயத்துக்கு சாப்பிடணும். ரொம்ப நேரம் அந்த விரதம்லாம் இருப்பாங்க இல்லையா வயசானவங்க, அந்த மாதிரி அவங்க உடம்புக்கு இது இவ்வளோ வருஷமாக ஏற்றுட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த வயது முதுமை காரணமாக இப்போ அவங்களுக்கு அது செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் அந்த வயிறு காலியாக இருந்துச்சுன்னா அந்த அமிலம் வந்து அதிகமாக சுரந்து அதனால் அவங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை அதிகமாக தொந்தரவு கொடுக்கும். ஸோ வேலை வேலைக்கு கரெக்டான டயத்துக்கு அவங்க சாப்பிடணும். காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார, அதே மாதிரியே நைட்டு 8 மணிக்குள்ளார அப்படின்னு டயத்துக்கு அவங்க சாப்பிட்டாங்க. இடையில சாப்பிட்ற இடையில பசிக்கும் போது கூட அவங்க பழங்கள், இந்த பயிர் வகைகள், சுண்டல் அந்த மாதிரி ஹெல்தியான ஆகாரங்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரொம்ப காரம் எடுத்துக்காம இருக்கிறாங்க, தண்ணி நிறைய குடிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தான் வந்து இந்த அல்சர் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அவங்க கரெக்டான டயத்துக்கு கரெக்டான ஒழுங்குமுறையான ஒரு உணவு எடுத்துக்கும் போது அல்சர் பிரச்சனை ரொம்ப பாதிக்காது.
1: ஓகே டாக்டர். இப்போ முதியோர்களுடைய முக்கியமான விஷயம் அவங்களுடைய தனிமை. இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் இருப்பாங்கல்ல டாக்டர், அது ஏன் டாக்டர்? இப்போ ஒரு 50-60 வயசு வரையும் நம்ம கூடயே இருப்பாங்க, ஒன்றா சமைப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. சடனாக அந்த தனிமை, அவங்களுக்குன்னு ஒரு சேர் இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சேரு, அவங்களுக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு எல்லாமே தனியாக ஆயிடுறாங்க. அது எது காரணம்?
2: முதல்ல முதியோர்கள் வந்து

0: அவங்களே அவங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க, அவங்க தனிமையாக ஆயிட்ட மாதிரி உணர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம். வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களா இருந்தாங்கன்னா ரிட்டையர் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் பிளேஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸோடைய கான்டாக்டு குறைஞ்சு போயிடும். டெய்லியும் ஒரு இடத்துக்கு போகிறது, போகும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போன இடத்துல வேலை இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்க என்கேஜாகவே இருந்திருப்பாங்க. அந்த ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு இல்லை பேச்சு துணைக்கு ஆட்கள் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க இன்னொன்று, அவங்க பசங்க வேற வெளியூரில் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வெளியூரில் கல்யாணம் போய் இன்னும் போயிருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்ராடில் இருப்பாங்க சில பேர் ஃபாரின்ல. ஸோ அவங்க வந்து இங்கே தனியாக இருப்பாங்க, அதனால அவங்க லோன்லியாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க ஒரு சில பேர் வந்து அவங்க ஸ்பௌஸ் கணவராக இருந்தால் மனைவி இறந்துருப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவர் இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை வீட்டில் கூடவே டெய்லியும் இருக்கிற அண்ணனோ தம்பி அந்த மாதிரி யாராவது இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தனிமையாக இருக்கிற மாதிரி, அவங்க பேசிக்லி அவங்களுக்கு அந்த பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் அவங்க வந்து தனியாக விடுபட்ட மாதிரி அவங்களே நினச்சிக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், வெளியில் போனால் விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், அதனால ரொம்ப வெளில போக மாட்டாங்க. ஒரு பார்க்குக்கு போய் கூட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேச மாட்டாங்க. கண் பார்வை குறைவாயிட்ருக்கும், காது கேட்கறது கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும், சுகர் பிபி இருக்கும், டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா லோ சுகர் ஆகிடும், லோ பிபி ஆகிடும், வெளில போனால் மயக்கம் போட்டுருவோன்னு பயந்துக்கிட்டு வெளில போக மாட்டாங்க.
1: ஸோ அப்புறம் தனிமை கூட அந்த பயமும் சேர்ந்து அவங்களுக்கு,
0: அதனாலலாம் தான் அவங்களுக்கு அந்த பயமும் இருக்கிறதுனால அவங்க தனிமையாகவே அவங்க வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்றதுனால அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளாரையே இருந்துருவாங்க.
1: அவங்களுக்குன்னு ஒரு சேர்,
0: அதனால அவங்களே அந்த தனிமையை அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க நினைச்சா அவங்க எல்லாரோடையும் மிங்கிள் ஆகலாம், அவங்கள இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். பட் அவங்க இந்த அதே மாதிரி நான் அப்போ சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் கேப்பு, அவங்க ஃபோன் கூட பேசலாம் போர் அடிக்குதுன்னா சில பேர் கூட, அவங்களுக்கு சில பேருக்கு பண்ண தெரியாது பேச தெரியாது, அதனால அவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஏதோ நான் சொன்ன மாதிரி ஏதாவதும் வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, இல்லை வேலைக்கு போக முடியல, நம்ம பொருளாதார ரீதியாக டிபெண்ட்டாக ஆகிட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்களே நினச்சிக்கிட்டு அந்த ஒரு மனக்கவலைக்கு உட்பட்டுடுவாங்க. ஸோ இதனாலலாம் அவங்க தனிமையாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: ஹலோ
1: ஹலோ, கேக்குதா?
2: ஹலோ,
1: ஓகே. வணக்கம் ரெயின்போ.
3: அடி வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட்சன் பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன்.
1: குட் ஆஃப்டர்நூன் சார். டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு உங்க ப்ரோக்ராம். முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் முதியவர்கள் உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கணும் அவங்க புறக்காலத்துல, அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பண கஷ்டம், மன உளைச்சல், அதனால கூட உங்களுக்கு வந்து அவங்க மனம் வந்து ரொம்ப இதுவா இருக்கணும். எல்லா பெரியவங்களுக்குமே வந்து இப்ப பென்ஷனர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு பிரைவேட் இதுல இருந்து வந்து பணமே இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கேள்வி, இப்போ நிறைய வயசானவங்களுக்கு பல்லு இருக்கு, அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம்? அதே மாதிரி பெட் ரிட்டன் இல்லை அந்த முடக்குவாத கால இருந்தவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்க என்ன மாதிரி வாக்கிங் போகலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், இது முதல்ல சொல்லுங்க. நன்றி.
0: ஸோ பல் இல்லாதவங்க என்ன மாதிரியான உணவு சாப்பிட்லான்னு சொன்னீங்க, கேட்டிங்க இல்லையா? அது வந்து ஈஸியாக மெல்லக்கூடிய மாதிரியான சாதம் வந்து இப்போ வடிக்கிறீங்கன்னா குழைய மாதிரி கொஞ்சம் வடித்து சாப்பிட்றது, ரொம்ப காரம் இல்லாமல் அவங்களே பிசைஞ்சு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். சத்து மாவு கஞ்சி, இந்த கருப்பு கவுனி கஞ்சி, அந்த மாதிரி ஒரு இட்லி, சப்பாத்தியை விட இட்லி கொஞ்சம் மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் அவங்களால ஈஸியாக வாயாலையும் மெல்ல முடியும், அவங்களுக்கு ஈஸியாக செரிமானமும் ஆகுமோ அந்த மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கலாம். பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறி நல்லா வேக வச்சு அதை வந்து சாதத்தோட பிசைஞ்சு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி அப்படி கொஞ்சம் அவங்க சாப்பிடலாம் சார்.
1: ஓகே டாக்டர், இப்போ அவர் லைன்ல எல்லாம் கண்டிப்பாக ரேடியோ மூலமாக கேட்டிருப்பாரு. என்னுடைய அடுத்த கேள்வி, இப்போ முதியோர்கள் சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு செக்ஷனுக்கு இல்லையா, அதாவது குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர்கள், இந்த மூணு செக்ஷன் தான் இருக்கும். அதில் வந்து இந்த இன்பிட்வீன் ஒரு ஏஜஸில் இருப்பாங்க, இந்த 50, 40, 50 இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் இந்த 60 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு

0: ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அவங்க எப்படி இவங்களை பார்த்துக்கூடிய, இப்போ ஒரு 20 இயர்ஸ் பையன் வந்து 60 இயர்ஸ் பையனை தாத்தான்னு கூப்பிடுவான், அவனுக்கு வந்து தாத்தா எப்பயுமே ஒரு செல்லமாக இருப்பாங்க. பட் ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து இந்த 40 இயர்ஸில் 60 இயர்ஸ்க்குலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க எப்படி இவங்களை பார்த்துக்க.
1: ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அந்த சீனியர் சிட்டிசன்ஸ், அந்த வயது முதியோர்களுடையான பிள்ளைகள், அவங்களுடைய அப்பா

0: அவங்கள தனிமையாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட உட்காந்து பேசலாம், அவங்களோட இந்த முக்கியமான குடும்ப முடிவுகளை அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்க எடுக்கலாம். சின்ன சின்ன வேலைகளில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு அவங்கள ஒதுக்கிடாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுத்தோன்னா அவங்க வந்து ரொம்ப தனிமையாகவும் இல்லாமல் அவங்க ஏதோ நம்மளும் இந்த வீட்டில் முக்கியமான ஆள், இந்த ஏதோ ஒரு உதவியாக இருக்கும், வேலை செஞ்சிட்ருக்கோம், ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர ரெகுலரான ஹெல்த் செக்கப்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது, ஸோ இயர்லி ஒன்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரி பிளட் டெஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சுகர் பிபிக்கு கொலஸ்ட்ரால்க்கு கிட்னிக்கு சம்மந்தமான டெஸ்ட்டு, அதேமாதிரி கல்லீரல் சம்மந்தமான டெஸ்ட்டு, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க தைராய்டு டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி அவங்க ரொட்டீன் ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி அவங்கள வந்து ஏதாவதும் இந்த அவங்களுக்கு அந்த முதியோருக்கு என்ன மாதிரியான வேலைகள் முடியுமோ, குழந்தைங்க பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும்.
1: இப்போ இந்த இடத்துலயே நான் ஸ்டாப் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறேன். சில முதியோர்கள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க, ரொம்ப வெயிட் தூக்குவாங்க, சிலிண்டர் கூட நகர்த்திட்டு போவாங்க. ஸோ அது எதனால டாக்டர்? நான் செய்யாத வேணாம், உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நாலு பேர் சொன்னா கூட பல வீடுகளில் இருக்க பிரச்சனையே அதுதான் இருக்கு. நீங்க ஏன் இந்த வேலையை செய்றீங்க, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, அப்படி செய்யறது எந்த அளவுக்கு?
0: ஸோ அது முதல்ல அப்படி அவங்களுக்கு இந்த வயசாயிடுச்சு பண்ணாதீங்க அப்படின்னு நம்மளாவே அதை சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு அது பண்ண முடியும், அதுக்கான தெம்பு இருக்கு, அவங்களால அது நிதானமா பண்ண முடியும்னா நம்ம அதை அலோவ் பண்ணலாம். ஸோ அவங்க இவ்வளோ வருஷமா அந்த ஒரு ஸ்டூல் மேலே ஏறி எடுத்திருந்துருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க, பட் எல்லாமே அந்த ஒரு ப்ரிகாஷனோட ரொம்ப எட்ஜில் அவங்க ஸ்டூல் மேலே ஏறி நின்று பண்ணாமல் கீழேருந்து என்ன பண்ண முடியுதோ, ஹைட் அட்ஜஸ்டபிள் ஒட்டட கம்பியெல்லாம் இருக்கு, ஸோ அது கீழே நின்று என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு விழுந்துடாமல், ஃபால் ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், விழுந்துடுறதுக்கான வழி இல்லாமல் அவங்களால நிதானமாக என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை பண்ணலாம்.
1: அதாவது மொத்தத்தில் வயசானவங்களை வயசானவங்கன்னு சொன்னாலே அவங்களோட ஈகோ ட்ரிகர்,
0: அவங்கள வந்து அப்படி ட்ரீட் பண்ணாமல் அவங்களால முடியும்னா அவங்கள எல்லாத்துலேயுமே என்கேஜ் பண்ணுறது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. அன்லஸ் அது அவங்கள வந்து அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்காத மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், கேக்குதா? ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஹலோ ஹலோ சொல்லிட்டு போனவர் தான் நினைக்கிறேன். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? ஓகே, நேயர்களே நீங்க ஃபோன் பண்ணும்போது உங்களுடைய ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? இப்ப கேக்குதா? உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. முதல்ல உங்க பேர் சொல்லுங்க.
2: வயசு 2017 எனக்கு வந்து கணையம் பாதிக்கப்பட்டு ஒன்னு மருத்துவமனையில் இருந்தேன், அதுல இருந்து மீண்டு வந்தேன். 24 இதே அடைப்பு வந்தது, ரத்த குழாய் அடைப்பு, அதையும் மீட்டு வந்திருக்கேன். அதை வந்து இந்த ரோமங்கள் பல்லு எல்லாம் கொட்டி போச்சு. இப்போ உணவு சாப்பிட்றதே வெறும் திரவங்களா சாப்பிட்றாங்களா?
0: வெறும் திரவங்கள்லாம் அப்படி சாப்பிடணும்னு இல்லைங்க சார். நீங்க அப்ப நான் சொன்ன மாதிரி
2: இல்லைங்க, அதனாலதான் கேட்கறேன்.
0: ஏன்னா பொதுவாக ஒரு பழங்களை எடுத்துக்கிட்டும் நம்ம அது பழமாக சாப்பிட்றத விட அரைச்சி குடிக்கும்போது ஜூஸாக அதில் வந்து உள்ள சர்க்கரை அளவு வந்து அதிகம். அது எல்லா உணவுக்குமே அப்படிதான், ரொம்ப வந்து எல்லாத்தையும் அரைச்சி குடிக்காம நீங்க கஞ்சி போல அந்த வறுத்து மாவு பண்ணி கஞ்சி போல பண்ணி குடிக்கலாம். அதுல கூட ரொம்ப சர்க்கரை எல்லாம் போட்டுக்காம உப்புமே கம்மியான அளவு போட்டு.
1: அதனாலதான் அதுக்குதான் டாக்டர் நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க கேளுங்க.
0: நீங்க கஞ்சி மாதிரி பண்ணி குடிக்கலாம் சார், காய்கறிகள்லாம் நல்லா வேக வச்சு கையாலேயே மசிச்சு அப்படி சாப்பிடலாம்.
1: அதான் நீங்க சாலிடா எடுத்துக்க முடியாது சார், என்ன டாக்டர் அதான் சொல்றாங்க. நீங்க வந்து வேக வச்சு அவிச்சு அந்த மாதிரியான உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம். அதான் லிக்விட் மட்டும் இல்லாம வேக வச்சு அவிச்ச உணவுகள் எடுத்துக்கலாம், சரியா? ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி நிறைய பேசிட்டு இருக்கோம், ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, கேளுங்க. இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 3:44 ஆகிட்டிருக்கு நேர்களை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோர் நலன் குறித்து நிறைய விஷயங்கள் மருத்துவர்கிட்ட பேசிகிட்ருக்கோம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஒரு நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, பேசிடலாம் உங்ககிட்ட.

0: வணக்கம் வணக்கம். ஓகே நேயர்களே, இப்போ மறுபடியும் மறுபடியும் நான் ஒரே விஷயத்தான் சொல்கிறேன், நீங்கள் லைன் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு வாங்க. டாக்டர், இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ முதியோர்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்து சேர்ந்து பாதிக்கப்படுமா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது.
1: ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படும் போது மென்டல் ஹெல்த்தும், மென்டல் ஹெல்த்துன்னா நம்ம என்ன மன ரீதியானா அவங்க தனிமையாக இருக்கிறதுவே வந்து ஒரு முக்கியமான.
0: இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம ஓகே ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்போம், நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி மோட்டிவேஷன் இருக்கணும்?
1: ஸோ அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு மோட்டிவேஷனே. தனிமையாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க நம்மளை எதுலேயுமே கலந்துக்கலை அப்படின்ற மாதிரி விடுபட்டுட்டோன்ற மாதிரி அவங்க நினைக்காமல் அவங்கள வந்து நிறைய வேலைகளில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறது தான், அவங்கள வந்து நம்ம என்கேஜாக வச்சுக்கிறது தான் வந்து அவங்கள தனிமையாக
0: ஒரே வழி
1: இருக்கிறதுக்கு, என்கேஜாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ அவங்கள எப்படியெல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணலான்னா, இப்போது வீட்டில் பெட்ஸ் இருக்குன்னா பெட்ஸை பார்த்துக்கிறது, அது அதுக்கு ஒரு நாயோ பூனையோ வளர்க்குறாங்கன்னா அதுக்கு ஃபுட்டு வைக்கிறது, அது அன்லஸ் அதர்வைஸ் அது அவங்க சேஃபாக அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது அந்த வேலை கொடுக்கலாம். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, ஸோ ஸ்டோரி சொல்கிறது, வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறது, ஒரு மீல் பிளானிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாரத்துக்கு இந்தந்த வெஜிடபிள்ஸ் வாங்கணும், இந்தந்த ஐட்டம் சமைக்கணும் அப்படின்றது நம்ம அந்த மீல் பிளானிங் பண்ணும்போது வீட்டில் எல்லாருமே ஹெல்தியான உணவையும் சாப்பிடுவோம். அதே சமயத்தில் அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை அந்த மீல் பிளானிங் அந்த அட்டவணை போடும்போதோ அவங்கள கலந்து ஆலோசிச்சுக்கிட்டோன்னா அவங்களும் எல்லாத்துலேயுமே நம்ம இன்வால்வ்டாக இருக்கும் அப்படின்ற இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த தனிமையை உணர மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான மென்டல்
0: ஹெல்த். இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தியா ஹெல்த் போனா கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது,
1: அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இன்னும் மெயின்டைன் நல்லபடியா இருக்கும். அது தவிர அவங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம், அவங்க தியானம் பண்ணலாம். ஸோ தியானம் ஒரு 5 நிமிஷம், ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 5 ஒரு 1/2 மணி நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட அவங்க தியானம் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும், அந்த டிப்ரெஷன் மனக்கவலைன்ற இது இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா.
2: அது எங்க அம்மாக்கு 86 ஆகுது, அவங்களுக்கு சுகர் எல்லாம் இல்ல, ஆனா இப்ப வந்து திடீர்னு சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து டீ குடிக்கணும், அதுல சுகர் ஆட் பண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பண்றாங்க. எப்படியுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்படி டாக்டர் அவங்க மைண்ட டைவர்ட் பண்றது?
1: அது இவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு சுகரும் இல்லாததுனால அவங்க நார்மலாக போட்டு குடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு இப்போ உடனே அந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியல. அதுவும் ஸ்லோவாக வந்து நாட்டு சர்க்கரை வெல்லம் அது மாதிரி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கம்மி பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு கூட உட்காந்து சொல்லி புரிய வைங்க.
0: இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள், வீட்டில் பாலே வாங்காதீங்க, வீட்டில் பாலே வாங்கிட்டாதீங்க பேசாமல்.
2: அப்படியா? அப்படி சொன்ன எனக்கெல்லாம்
1: நீங்க சொல்லி புரியவேங்க. இவ்வளவு வருஷமா இல்ல, பட் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா இந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் வர்றது நார்மல் தான். அதனால வந்து அதுக்காக முழுசா நிறுத்த வேண்டாம், குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி புரியவேங்க.
0: டீக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது சொல்லிடுங்க டாக்டர், அவங்க அதுவா
2: அதுதான் சுகர் ஃப்ரீ இதெல்லாம் போட்டோன்னா இது என்ன இப்போ எனக்கு பத்தாதுன்றாங்க, கொடுக்கலன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு சண்டிச்சு வராங்க, குழந்தைங்க மாதிரி ஆயிட்டாங்க. அதுதான் டாக்டர் தான்,
1: அது கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாலே அவங்க குழந்தைங்க தான்மா, அதனால அவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தான் நம்ம சொன்னோன்னா. நீங்கள் அவங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அதுக்கு ஒரே வழி. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா நீங்கள் சுத்தமாக போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையாக மாற்றி அளவு கம்மி பண்ணி 2 ஸ்பூன் போடுற இடத்துல 1 ஸ்பூனாக முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், அதை ஒரு 1/2 ஸ்பூனாக ஆக்குங்க, படிப்படியாக குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாவே அவங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும்.
0: நீங்க பேசுங்க, அவங்க அம்மா கிட்ட நீங்க பேசுங்க. ஒரே நாள்ல நடக்காது, நீங்க ஒரு 10 பேசுனா உட்காந்து ஒரே விஷயத்த நீங்க பேசும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. குழந்தை மாதிரிதானே அவங்களும், அதான் குழந்தை அப்படிதானே இருக்கும். சொல்லுங்க பாப்போம், பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க. நன்றி கால் பண்ணுங்க.

0: நேர்கிட்ட பேசலாம். இருக்கட்டும், வணக்கம். ஓகே, வந்த வேகத்துக்கு கட் ஆயிடுச்சு. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து சார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க.
1: வணக்கம் டாக்டர். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: எனக்கு சுகர் வந்து ஒரே லெவல்ல தான் இருக்குது, 101 அந்த மாதிரி, 102 103 அப்படி. ஆனாலும் நான் மாத்திரை எடுத்துக்கிறேன். சாப்பாடு வந்து சாதம், நைட்டு வந்து கொஞ்சம் மிச்சம் சாதம் இருந்ததுன்னா நான் தனியா இருக்கிறதால அந்த சாதத்தையே சாப்பிட்டுறேன். சப்பாத்தி என்னால மெல்ல முடியல.
2: ஒரு
1: புளி சாத அளவுதான் மிச்சம் இருக்குதுன்னா அது நைட்டு போதும் போல இருக்கிறதால கொஞ்சம் தண்ணிய சுட வச்சு ஊத்தி மோர போட்டு கடைச்சு படுத்துப்பேன்.
2: உங்க உடலுக்கு எது நல்லதோ அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க சாதம் மீந்திருச்சுன்றதுக்காக அது மத்தியானம் அப்ப வந்து கம்மியாவே வச்சு காய்கறி நிறைய வச்சு சாப்பிடுங்க. சோ காய்கறி மத்தியானம் வச்சு எவ்வளவு பண்றீங்களோ அது மத்தியானமே காலி ஆகிற அளவுக்கு திட்டமா பண்ணி சாப்பிடுங்க. நைட்டு வந்து சப்பாத்தி மெல்ல முடியலன்னா கோதுமை தோசையா இல்ல ராகி தோசையா போட்டு சாப்பிடலாம். சிறுதானிய உணவு வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். திணையில பொங்கல் பண்ணி சாப்பிட்றது, வரகு சாமையில எல்லாம் வந்து குழைவா வச்சு பொங்கல் மாதிரி பண்ணி சாப்பிட்றது, இல்ல அதையே வந்து தோசமாவோட அரைச்சு அது தோசையா வாத்து சாப்பிட்றது, கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறது, அதெல்லாம் வந்து சுகருக்கும் கண்ட்ரோலா இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மெல்ல முடியாத பிரச்சனைக்கு இந்த மாதிரி சாஃப்டா தோசை மாதிரி போட்டு சாப்பிட்றதும் நல்லது.
0: இப்ப நீ இப்ப இவங்க பேசாம மத்தியானத்துக்கே நீங்க சொன்ன மாதிரி சிறுதானியங்கள்ல சமையல் பண்ணிட்டு நைட்டு அதை அப்படியே எடுத்துக்கலாம்ல டாக்டர்?
2: கரெக்டு. மத்தியானமா நம்ம பச்சரிசி புழுங்கல் அரிசிக்கு பதிலாக சிறுதானிய உணவு வகைகள் அந்த வகைகளில் வந்து சாதம் மாதிரி பண்ணி சாம்பார் பண்ணி சாப்பிடும்போது அது கேரி ஓவர் ஆனாலும் நைட்டுக்கு வந்தாலும் நீங்கள் சிறுதானியம் தான் சாப்பிட போறீங்க எப்படி இருந்தாலும். ஸோ எல்லா நாளுமே அப்படி மாற்றி சாப்பிட முடியலனாலும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு 3 அந்த மாதிரி சிறுதானியம் நிறைய எடுத்துக்கும் போது சுகர் பிபி எல்லாமும் கண்ட்ரோலாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல உணவாகவும் உங்களுக்கு உள்ள போகும்.
0: நார்மலா புழுங்கல் அரிசி சாப்பாடு செய்யறீங்க இல்லையா, அதுக்கு பதிலா டாக்டர் சொன்ன மாதிரி இந்த வரகரிசி, திணை அரிசி, குதிரவாளி அரிசி, நிறைய சிறுதானியங்கள் அரிசி இருக்கும், அதுல நீங்க சாப்பாடு செஞ்சிருங்க. அது மிச்சம் வந்தா கூட நீங்க நைட்ல அதுல நீங்க கஞ்சி மாதிரியோ நீங்க சொன்னீங்க இல்லையா, தயிர்ல ஊத்தி மோர்ல ஊத்தி அந்த மாதிரி கூட நீங்க அதுல கூட சாப்பிடலாம். அப்ப என்ன ஆனா உங்க சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும். அப்படி கூட நீங்க சாப்பிடுங்க சரியா. சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லல, சப்பாத்தி மெல்ல முடியலன்னா அதை விட்டுடுங்க, அதை விட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க சரியா. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே டாக்டர், இந்த 1 மணி நேரம் நிறைய நேயர்கள் கிட்ட நம்ம பேசியாச்சு, அதே மாதிரி நேரம் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுடுறேன் நான், இந்த ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் அதை பற்றி நம்ம பேசிடலாம். முதியோர்கள் வந்து 4 மணி நேரம் தூங்குறது, 2 மணி நேரம் தூங்குறது, தூக்கமே இல்லாமல் இருக்கிறது, இதோடைய காரணங்கள் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்?
2: ஸோ முதியோர்களுக்கு ஏன் தூக்கமின்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறமா அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள்னு சொல்லுவாங்க, தூங்குறது எழும்புறது அந்த அந்த ஒரு சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ குறைஞ்சது 7-8 மணி நேரம் தூங்கிறது தான் நல்லது. அவங்க வந்து அதை டே டைமில் தூங்காமல் இருக்கணும். சில பேர் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிடுவாங்க, அதனால நைட்டு தூக்கம் வராது அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் தான், இல்லை நைட்டு தூக்கம் வரலன்னா வேறு என்ன காரணம், அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பண்ணுதா, இல்லை வந்து மனக்கவலைனால அப்படி இருக்காங்களா என்னன்னு பார்த்து ரொம்ப கண்டினியூஸாக ரொம்ப நாளாகவே அவங்க தூக்கமின்மையினால தவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சரியாக ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் செக்அப் பண்ணிவிட்டு என்ன காரணமோ அதை வந்து இது பண்ணணும். சாயங்காலத்துக்கு மேலே காஃபி குடிக்கக்கூடாது, காஃபி டீயில் அந்த கெஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து பிரெயினை வந்து இன்னும் ஆக்டிவாகவே வச்சுட்ருக்கும். ஸோ தூக்கம் வராது. அதேமாரி ரூமில் வந்து டிம் லைட்ஸாக ஆக்கிடணும், ஒரு 7 மணிக்கு அப்புறமா சவுண்ட் இல்லாத மாதிரி ஆக்கணும். அவங்க நிறைய புக் படிக்கணும், சாஃப்டான சாமி பாட்டோ இல்லை பொறுமையான அந்த மியூசிக் கேட்கறது அந்த மாதிரி
0: என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே.
2: நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகணும், அந்த மாதிரிலாம் பண்ணாங்க.

0: அவங்க வந்து அந்த அடிக்குவேட் ஸ்லீப் அவங்களுக்கு கிடைக்கும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஒரு மணி நேரம் நிறைய தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டே, அதாவது நாளைக்கு தான் அந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ வயதானவர்கள் எப்படி இருக்கணும், உடல்நலமும் மனநலமும் எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும் சொல்லிட்டு மருத்துவர் மிதுனா அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை வந்து லோன்லியாக இருக்கா, தனிமையாக இருக்காதீங்க அப்படின்றதா தொடர்ந்து டாக்டர் சொல்கிறது. நீங்கள் முதியவர்களாக இருக்கிறீங்கன்னா தனிமையிலேருந்து வெளியே வாங்க, நீங்கள் மற்றவங்களோட சோஷியலைஸ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பழகணுமோ பழகுங்க, டெக்னாலஜி வைஸும் நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: अभी आप सुन रहे थे हमारे
1: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு

பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக்கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஐந்து மணி மூணு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில ஒரு அழகான ஒரு விஷயம் தாங்க, நம்ம லைஃப்ல நல்லது அப்படின்னு நினைச்சு சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சிருப்போம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த நல்லது அவங்களுக்கு ஏத்துறதுக்கான பக்குவம் இருந்திருக்காது. இல்ல நம்மளே வந்து அன்புன்ற பேர்ல மிகுதியா சில விஷயங்களை வந்து கொடுத்துருப்போம். இல்ல செய்யற நல்ல விஷயங்களும் வந்து தப்பா போய் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது லைஃப் லெசன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களோட பகிர்ந்துக்கலாம். அப்படி உங்களோட லைஃப் லெசனை என்னோட பகிர்ந்துக்கணும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துல என்னோட பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-2-0-5-5-4 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 044 அப்படின்ற இணைப்பு எனப்படும் மறந்துடாதீங்க. என்ன மீனா எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த கதையை ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கதை சொல்றதுக்கு வண்டி வண்டியா என்கிட்டயே வந்து கதை இருக்கு. அந்த கதைகள் எல்லாம் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ண தயாரா தான் இருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு தயாரா இருங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படத்துல இருந்து.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியமான்றது சந்தேகம்தான்.
2: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க.
1: எல்லாமே மாறிடுச்சு. அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
2: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
1: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10% தான்.
4: ஆகஸ்ட் 21 தேதி சென்னை டி

0: பார்க்க அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள் வந்து நம்ம ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நாம வந்து ஒரு ரோலுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு உறவுக்கா இருக்கட்டும், இதுக்கு வந்து நம்ம தகுதியானவங்கதானா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் நம்ம யோசிக்கிறது வந்து இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குதா, இந்த பிரச்சனை வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்மளை நோக்கி கேட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப எல்லாமே நமக்கு சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நாம வந்து யாருக்கும் வந்து மிகுதி இல்லை அப்படின்றது தான். நம்ம செய்யக்கூடிய எண்ணங்களோ இல்லை நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே வந்து ரொம்ப அளவுக்கு மீறிலாம் வந்து யாருக்குமே நம்ம எதுவுமே செஞ்சிடணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம செய்யறதுல நம்மளோட இன்டென்ஷன் வந்து எந்த வகையிலுமே வந்து தப்பு இல்லை. அது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது அவங்களுடைய தவறும் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஏதாவது ஒரு சூழலில் வந்து அதை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டம் வரும்பொழுது தான் வந்து தெரியும், ஓஹோ இத்தனை நாள் வந்து நான் நம்மளை புரிஞ்சுக்காம அவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு நம்மளுக்கு கெட்டது செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உணரக்கூடிய நேரம் வரும். அந்த மாதிரி ஒரு நேரத்தை மட்டும் விடாம எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டே இருப்போம் அப்படின்றத தாண்டி நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, பட் கால் வந்து கனெக்ட் ஆகல. நீங்க கால் பண்ணுங்க, பட் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0038 மற்றும் 295-2-0-5544-44 அப்படின்ற இணைப்பு என போட்டும் கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் துரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.
3: தானே கொஞ்சம் இனி தஞ்ச

0: மணி 16 நிமிடமாயாச்சு. ரெயின்போ மேடே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கோம். ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு தலைப்பு தான் சொல்லியிருந்தேன். நம்ம நல்லதுன்னு நினச்சி சொல்லி பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம அன்பு நினச்சி சொல்லி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு வந்து அது அதிகப்படியாக இருக்கும்பொழுது நம்ம மேலே வந்து ஒரு வெறுப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய நம்பர் கால் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0038 மற்றும் 298-5205-54. அடுத்தபடியாக நேர்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டும் இருக்காங்க. கலீல் அகமத் அவர்கள் பொன்னேரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மிமிக்ரி கலீல் அகமத் அவர்கள், அன்பின் அறிவிப்பாளர் மீனா அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சி செலுத்த வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை ராஜா அவர்களும் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாகவும் ஒரு பாடல் உங்களுக்காக வரதுக்கு முன்னாடி நேர்கள் லைன்ல வந்துட்டாங்க, யாருங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். கலாமா, எப்படி இருக்கீங்க? அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் லைஃப்ல நடந்திருக்கா? வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: ஒரு பிரச்சனை வந்து ஒரு பக்கத்துக்கு சொன்னது ஒரு மாதிரி பேசினான் ஒருத்த வந்து, அது நான் என்ன சொன்ன அந்த மாதிரி பேசக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒருத்தர் சொன்ன உடனே இவன் என்ன சொன்னா வந்து இந்த மாதிரி என்ன வந்து தப்பா சொன்னாங்கன்னு என்ன வந்து கேட்டாங்க. நான் அப்படி சொல்லலப்பா, இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து சொன்ன உடனே அவன் வேற மாதிரி சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு தண்ணிக்கு வந்துட்டான்.
0: என்ன
1: நேரம் நல்லது தானே சொன்னா என்ன அந்த மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி எனக்கு அதுவே எனக்கு பெரிய பிரச்சனை. நான் சொல்றது ஒரு 30 வருஷம் நடந்துக்காது, அது ஞாபகப்படுத்திருக்கீங்க. ஏன்னா நம்ம நல்லதுதான் செஞ்சு அவங்களுக்கு கடைசியில் அவங்களே எனக்கு சேர்ந்து பாருங்க.
2: சூப்பராக
0: சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: கேக்குது
0: சொல்லுங்க.
2: என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு அட்வைஸ் அப்படிங்கறத பண்ணுவேன். எப்பாரு கோபமாவே இருப்பான், மற்றவங்க கிட்ட சிறு சிறு சிறு அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட பிராங்கா சொன்னேன், எல்லாரும் யாருமே அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான் நானு. ஆனா நானு பிராங்கா சொன்னேன், இல்லடா நீ ரொம்ப நல்லவன் தான், உனக்கு கோபம் அப்படிங்கறது ரொம்ப ஜாஸ்தியா வருது, மற்றவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க, நீ அந்த குணத்தை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு உடனே அவன் என் மேல கோச்சுக்கிட்டான். இது வரைக்கும் யாரும் சொன்னதுல நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பேசுறதையே அவாய்ட் பண்ணி என் கூட நிறைய நாள் பேசாம இருந்தான். அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன், நம்ம மற்றவங்களுக்கு அவனுடைய நல்லத்துக்காக எதுக்கு மற்றவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும், நீ கோபத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு திருப்பி எங்கிட்டயே கோபம் போட்டு பண்ணிக்கிட்டானே, இது வேணுமா உனக்கு, தேவையா சந்திரசேகர்? எப்படியோ ஆட்கள் போகிக்கிட்டோம், நம்ம கிட்ட அந்த பையன் ரிலேஷன்ஷிப் நல்லா பேசுறானா அப்படியே விட, எதுக்கு மற்றவங்களுக்காக போய் நீ பேசணும் அப்படின்ட்டு

0: நினைச்சிட்டேன்
1: தேங்க்யூ
0: நான்.
1: தேங்க்யூ
0: ஆனா இந்த
1: சந்திரசேகர், தேங்க்யூ.
0: காலகட்டத்துல மத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மாத்திக்கிட்டேன்னு சொன்னா பொதுவாக நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத பண்ணிக்கிறாங்க மேம். அது
1: தேங்க்யூ,
0: மட்டும் நான் லைஃப்ல கத்துக்கிட்டேன்.
1: தேங்க்யூ. இதோட நேர்கள் நிறைய விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காகவும் காத்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட் எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஐந்து மணி 26 நிமிடம் ஆயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, ரத்த உறவுகள் அல்லாத ஒரு சொந்த பந்தங்கள்லாம் அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி பழுவாங்க. அப்ப ரிலேஷன்ஷிப் மாதிரி பழு ரொம்ப கால் பழக்கம், 30 ஆண்டுகள்னு வச்சுக்கங்களேன். அப்ப வந்து அவங்க பையன் சிறு வயதுல இருந்து நாங்க என் கண் முன்னாடி பார்த்து வளர்ந்த பையன், நல்ல பெர்ஃபெக்டான பையன். அவ்வளவு ஒரு ஸ்கூல் படிக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் எடுப்பாப்ல. அப்புறம் கல்லூரி வர வர வர என்ன செஞ்சுட்டா செய்வாப்ல, நான் பணிச்சிற இடங்கள்ல ஒரு என்ன சொல்றதுன்னா செய்ய பழக்கத்துக்கு ஆளானப்பல ரெண்டு முறை மூன்று முறை பார்த்தேன். ஆனா அந்த பையன் என்னை இப்போ ஒரே ரெண்டு முறை மூன்றாவது முறை பார்க்கும்போது என்னை பார்த்து ஐயோ ஆண்டனி நான் பார்த்துட்டாரு அப்படின்னு ஒரு தீய செயல்பாடுகள் செய்யும் பொழுது ஒரு ஸ்மோக் பண்ணாப்புல, ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் பண்ணாப்புல. அப்ப வந்து என்ன இவ்வளவு நல்ல பையன், கல்லூரியில எல்லாம் பெஸ்ட் அப்படி ஒரு மார்க் எடுத்தாலும் நல்லா இப்படி சேர்ந்து பிட்டு பண்றா அப்படின்னு எனக்கு அவ்வளவு கேள்விக்குறி. நல்ல பையனாச்சு இப்படி ஒன்னு, அவங்க நல்லா அவங்க அப்பா அவர் ஸ்டாஃப் அவர் அவ்வளோ அவர் அவர் ஒரு நல்ல பெர்ஃபெக்டானவர், நல்ல நெருங்கி பழகக்கூடியவங்க, சொந்தமாக இருந்த காட்டிலும் 3 மடங்கு பழகக்கூடியவங்க. அப்போ வந்து அவங்களோட தாயாச்சும் அவங்க மதர்ட்ட சொன்னேன், அம்மா மாதிரி தங்கச்சி இந்த மாதிரி பையன் அப்படி இருக்கான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வைங்க, ரொம்ப இப்படி பிள்ளைங்களை ரொம்ப தட்டிக்காதீங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க அப்படியே ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அது இப்படி இப்படி சொல்ல போச்சு, நீங்கள் பையனை இவ்வளோ தூரம் நீங்கள் பழகியிருந்து என்னுடைய பையனை பத்தி பேசலாமாச்சா போச்சு அப்படின்னு ரொம்ப மனத்தாங்கள் உண்டாயிருச்சு. அப்புறம் 6 காலம் பேசாம இருந்தான். அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களே நேரடியா பாத்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க இதான் அண்ணன் ஆண்டனி என்ன சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட என்னை ஃபீல் பண்ணி மன்னிப்பு, ஐயோ எந்த மன்னிப்புலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய காரியமா தெரியல. அது மாதிரி நல்லது சொன்ன கேட்டதும் அன்னைக்கு டைட்டில் வைத்து வந்த கருத்துக்கு ஞாபகம் வந்து. நன்றி சார்.
0: அடுத்த நேர்களை வணக்கம்.
2: ஹலோ, சைதாப்பேட்ல ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லா பழகிட்டு இருந்தான் மேடம். அவன் இப்படிதான் மேடம், தப்பான இதுக்கு போனதை நான் போய் அவங்க வீட்டுல சொன்னது, அவங்க அம்மா வந்து எங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க மேடம்.
0: இது மாதிரி
2: என் பிள்ளை நீ எப்படி சொல்லுவா, இது பண்ணி ஃப்ரெண்டு ரொம்ப பழக்கம் மேடம், 10-15 வருஷம் பழக்கம். அப்புறம் நானே விட்டுட்டேன் மேடம், பேசுறதே இல்லை. அப்புறம் அவங்களே வந்து தெரிஞ்சு வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப.
0: சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச். எவ்வளவு நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நீங்க அன்பு சார்ந்து இந்த மாதிரி செஞ்ச சில விஷயங்கள் வந்து நான் நல்லதுதான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுங்க. அதே போல நேர்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமா நம்ம சொல்லிங்க அப்படின்னா நிறைய நேர்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதும் தான். மேலப்பேடு தயாளன் அவர்கள் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ரவி 52 இருந்து பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து ரவி கல்யாண பெருமாள் கும்பகோணம் திருவிடை மதுரையிலிருந்து மருதூரிலிருந்து அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்களும் சுகன்யா பரத் சென்னை இனிய மாலை வணக்கம் ரெயின்போ மீடியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கலீல் அகமத் அவர்களை தொடர்ந்து வைராஜா அவர்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னியா, நிறைய நேர்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் என்ன பதிவின் கீழே உங்களுடைய விஷயங்களை பதிவு செய்யுங்க. பாபு முள்ளக்காட்லேருந்து குட் ஈவினிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணலாம், கால் பண்ணணும் நினைக்கக்கூடிய நேர்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-0038 மற்றும் 295-205-54. அடுத்தபடியாக ஒரு சின்ன விளம்பரம் வருது, அதைத் தொடர்ந்து பாடலும் கேட்டு மகிழலாம்.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள் எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள் எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா

0: தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திருப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

சந்தோஷமா, நல்லா இருக்கீங்களா?

0: திருவத்தூர் பத்மாவடி அங்க மீனாவுக்கு ரெண்டு வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: நல்லா இருக்கிறேன்
1: கண்ணு. நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்கம்மா. அவங்க பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எங்க பிள்ளை என்ன பண்ணி ஒரு நாள் பீச்சுக்கு எங்களை கார்ல கூட்டும் போய் எங்களை காட்டி நாங்க உக்காந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு சினிமாவுக்கு அந்த இருந்து போகும் படுக்குது. நான் என்ன போனா நைட்டு பாத்துட்டு கம்முன்னு அன்னைக்கு அப்ப ஒண்ணும் கேட்கல அவள. அப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். அன்னைக்கு வந்துட்டு முக்கிய நாட்டு அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு தனியா இருந்தது. நான் என்ன பண்ண போய் உங்க அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ இந்த மாதிரி சினிமான்னு கீச்சின்னு போ.

0: இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரி சினிமான்னு கீச்சின்னு போறது நல்லா இருக்குதம்மா உனக்கு, அம்மா அப்பாட கஷ்டம் உனக்கு தெரியாம்மா நான் சொன்னம்மா அவ்வளவுதான்மா. இது வந்து அவங்க அம்மா நல்லா தெரிஞ்சுட்டாங்க நான் பேசுறத. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமா நான் இன்னைக்கு நான் பெருமை சொல்லிட்டேன்னு அண்ணில இருந்து தகர ஒரு நாள் கூட ஸ்கூலு லீவு போடாத மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் வராமா அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்கம்மா. அவங்க இவ்வளவு தூரம் என் பொண்ணு இப்படி சொன்னதுக்கு என் பொண்ணு அவ்வளவு இப்ப போயிருந்தா ஸ்கூல் போறாமா அப்படின்னாங்க என்கிட்ட.
1: சூப்பர்மா சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேரத்தில் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை நான்மாட கூடல் வைராஜா பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க.
2: அது கொஞ்சம் எலிடேஷன் குடுக்குறீங்களா? நான் கேட்டுட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு.
1: ஓகே, இல்ல நீங்க நல்லதுன்னு நினைச்சு சில விஷயம் பண்ணிருப்பீங்க, அது பட் ஆனா தப்பா போய் முடியும்ல அந்த மாதிரி விஷயம்.
2: அது இப்ப உள்ள காலங்கள்ல வந்து எல்லா விஷயமே நல்லது நினைச்சுதான் பண்றோம். ஆனா எதிர்க்கு நம்ம அவங்க சைட்ல இருந்து பாக்கும்போது கெட்ட விஷயமா தெரியுது, நம்ம சைட்ல இருந்து பாக்கும்போது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. நம்ம இப்ப எவ்வளவுதான் வந்து நல்லதாவே நினைச்சு, இப்ப எல்லா மனதிலையும் சில எண்ணங்கள் ஓடத்தான் செய்யும், இவங்க நல்லதுதான் பண்றாங்க அப்படின்னு. எங்க வீட்டுலயே வந்து இப்ப ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஒரு விக்கிறதுக்கு வர்றாங்கன்னா நான் சொன்னேன் பூர்வீக சொத்து விக்கிறாதீங்க, நாளைக்குதான் வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா நமக்கு அதுல பங்குக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சு தப்பா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைச்சு நம்ம நல்லதுதான் சொல்றோம், ஏன்னா நாங்க வந்து பூர்வீக சொத்தை வித்துட்டு இப்ப மறுபடியும் அதே ஏரியால வாங்க முடியல. அந்த மாதிரி என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு சொன்னேன், அது வந்து நம்ம ஏதோ பங்குக்கு காண்டி அடி போடுறாரு போல, இப்ப வித்துட்டா நம்ம கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு வந்து நம்ம எது பண்றாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து வேற மாதிரி ஹேண்ட் பேக் திருப்பி விட்டாங்க வேற பக்கம் கூடி. அந்த மாதிரி இப்ப யாரா இருந்தாலும் நல்லது இப்ப நம்ம நமக்கு எதுக்கிட பம்பு அப்படின்னு ஒதுங்கி போறவங்கதான் இப்ப நல்ல காலமா இருக்க தவிர நிதானமா இப்ப இப்ப உள்ள படங்களை பாக்காதீங்க, பழைய படங்கள் உள்ள என்ன கருத்துக்கள் இருக்குங்கறத பாருங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங், தேங்க்யூ. நிறைய கதைகள் நம்ம ஆர்ஜிஎஸ் கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட நேர்களுக்கிட்டையும் நிறைய கதைகள் இருக்கு, பட் அது சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னா நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேர்களை வணக்கம்.
3: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: நலமே இருக்கிறேன், நலமே மலர வாழ்த்துக்கள்.
1: சூப்பர், சொல்லுங்க சார்.
3: உதவி செய்ய போய் போத்தல மாட்டேன் தருணங்க வந்து ஒரு நானும் நண்பரும் வந்து ஒரே சென்டர்ல ஒரு தையல் தையல் இயந்திர விற்பனை நிலையம் வச்சுங்க. நான் ஒரு லைன்ல போயிட்டு நான் ஏற்கனவே ஒரு சிக்கல மாட்டிட்டு அதை வந்து சேர்க்கை இல்லாம போய் எனக்கு கொஞ்சம் மாட்டிட்டுங்க, அந்த அனுபவம் எனக்கு இருந்ததுங்க. இத வந்து அவரும் அந்த இதுலயே போனாருங்க, குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அனுபவத்துல போனாங்க. இப்ப வந்து சொல்லி சொல்லி பாத்தங்க அவர் திருந்தவே இல்லைங்க. இப்போ அந்த ஒர்ஷா தையல் இயந்திர விற்பனை நிலைமை இப்ப இல்லைங்க. வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உதவி பண்ணி நான் மறுபடியும் ஒரு தொகையை கொடுத்துங்க, ஒரு அவன் கொடுத்து மறுபடியும் வச்சு கொடுத்துருக்கேங்க, நல்லா இதை வச்சு புடச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க.
1: சிறப்பு சிறப்பு சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ.
3: நன்றிங்க சார்.
1: நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் நம்மளுடைய செயல்கள் மூலயமா தான் நம்ம நல்லதுன்னு நினைக்க போயிட்டு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரம் வந்து குழந்தை நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சேர்த்து வைப்போம், ஆனால் அது கொஞ்சம் வாமிட் பண்ணிடும். நான் அப்போவே சொன்னேன்ல எதுக்கு நீ இப்படி ஊட்டின, இப்போ பாரு எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து அந்த குழந்தை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். அதே போல் தான் நம்ம லைஃப்பில் வந்து தகட்ட தகட்ட கொடுத்தா தகட்டிடும் வாந்தி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அன்புக்குமே வந்து ஒரு எல்லை இருக்குது அப்படின்றது தான். அது கொடுக்கும்பொழுது அதை எதிர்த்தாப்ப இருக்கவங்களால கையால தெரியல, சரியா கையால தெரியல அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலையும் சங்கடத்திலையும் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அது கொடுக்குறவங்களுக்கு மட்டும் இல்லை வாங்குறவங்களுக்குமே அது சங்கடமான ஒரு சூழலாக தான் இருக்கும். சே என்னடா இது, இதை நிராகரிக்கிற மாதிரி இருக்கா, கையால தெரியலையா அப்படின்னு. ஸோ எதுவுமே அளவோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இங்கே அளவு தான், எங்கே யார்கிட்ட எவ்வளோ அளவில் இருக்கணும் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாமல் இருக்கு. அடுத்தபடியாக ஒரு அழகான ஒரு பாடலும் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளியும் வருது, கேட்டினைதிருங்கள். இது ரெயின்போ 101.4.
4: வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது, கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க, ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
6: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
5: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும்

0: இருக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 46 நிமிடமாக இருக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: சிறப்பா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி கலை கட்டுது மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சார், சொல்லுங்க சார்.
1: மேடம், குழந்தைங்களுக்கு வந்து இப்ப சாப்பாடு ஊட்டுறாங்க பாத்தீங்களா, புட்டு அளவோட ஊட்டி அதை ஊட்டின உடனே அதை வாயெல்லாம் தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணோம், முதுகுல தட்டி நல்லா அப்படியே கொஞ்சம் அதை வளர்த்தணும் மேடம். அது கொஞ்சம் அப்படியே ஒரு ஜீரணம் செஞ்சு உடனே வந்து வாந்தி எடுத்துட்டு போறீங்களா சில குழந்தைங்களாம், அப்படியே வந்து குழந்தைய வந்து படுக்க வைக்க கூடாது, அதை திருப்பி ஓட உடற கூடாது. ஓட உடையற கூட விடலாம், திருப்பி வச்சு அதை மேல மேல மேலும் சாப்பாடு ஊட்டினா வாந்தி எடுத்துரும் மேடம்.
0: சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ
1: தேங்க்யூ மேடம்.
0: நான் சொன்ன கதையவே திரும்ப வந்து அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது புது கதை சொல்லுங்க சரியா. ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க கணபதி சார். ஹலோ
2: ஹலோ, கேக்குதுங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: நான் ஒரு வீட்டுல புத்தினேன், வாடகை வீடு தான்
0: எனக்கு.
2: அவங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் செய்வேன், தண்ணி செடிக்கு தான் தண்ணியை ஊற்றுவேன். எல்லா பழம் எல்லா மரம் இருக்குது, வாழை மரம் மாமரம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு நான் காலையில துணியெல்லாம் தோசிட்டு வருவேன். அவங்களுக்கு நான் வாடகையும் ஜாஸ்தியா கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம யார் மேல நல்ல நம்பிக்கையா அன்பா இருக்கமோ அதான் ஆயிடுச்சு கம்பெனியில கூட தெரியல.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் தான் லைஃப்ல வந்து எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. நல்லது நினச்சி போனால் ஒன்று இதுவாக இருக்குது, அன்பாக இருந்தால் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதிகமாக கொடுத்தா பிரச்சனையாக இருக்குது, விலகி நின்னாது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நாம் செஞ்சால் அது பிரச்சனையாக இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனைகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து மனிதமும் மனித நேயமும் அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்லுவாங்க இல்லையா. யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டுங்க, ஆனால் நம்மளுக்கு அதை சொல்லலை அப்படின்னா வந்து மனசு வந்து உறுத்தும், இல்லை அதை செய்யலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால அதை செஞ்சிருவோமே, அதுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அதை நம்ம செஞ்சதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்காவது வேணுறவங்க அதை எடுத்துக்க போறாங்க, வேணான்றவங்க அதை கீழே போட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, பின்னாடி வர யாராவது அதை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருந்துக்கணும் அப்படின்றது தான். அடுத்தபடியாகவும் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி சென்னை ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்திலையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நீங்க பதிவு செய்யலாம், கால் பண்ணவும் செய்யலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298600038629860038 மற்றும் 295255545 அப்படின்ற எண்களுக்கு 044 அப்படின்ற நம்மளுடைய பின்கோடை போட்டு நீங்கள் அப்படியே கால் பண்ணி அப்படி நம்மகிட்ட வந்து பேசலாம். அடுத்தபடியாக என்ன பாடல் ரொம்ப யோசிக்கவே வேணாம், ரெட்டை வால்குருவி திரைப்படத்திலேருந்து ராஜராஜ சோழன் நான் என்ற அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை கேட்டு இணைத்திருங்கள். இதே ரெயின்போ 101.4
3: அக்ஷயா தங்க மாளிகை.
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

5:55 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நன்மை அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய சில விஷயங்கள் தவறுதலாக போகிறதும், நம்ம அன்பின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய சில விஷயங்கள் சிலருக்கு பாரமாக போய் முடிகிறதும் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு உங்களுக்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது உலக நீதியாக நிறைய இடங்களில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி கொடுக்கக்கூடியது உங்கள் குணமாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறுத்தாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய அழகுமே கூட. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது பாரமாக இருக்கும் பட்சத்தில் அதுலேருந்து விலகி நிற்கிறதும் நம்மளுடைய அறமும் கூட. அந்த அழகும் அறமும் சரிசமமாக இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம தடுமாறுறது எங்கே எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத தெரியாமல் போகிறதுனால மட்டும்தான். அட்வைஸோ அன்போ காதலோ எதுவாக இருந்தாலும் அளவோடு கொடுத்து அழகான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ற இந்த சின்ன நோட்டோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்தில் இருந்து ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு வெறுத்துடாமல் அந்த விஷயங்கள் இருக்கும்பொழுதே அந்த பக்க வளமாக நம்ம கையிலேயே வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். சரியா, எல்லாமே என் ராசதான் திரைப்படத்தோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அந்த ரெயின்போ.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும், காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர்

0: திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகள் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Chapter systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Good evening, folks. This is Akashvani Chennai, and you're listening to 101.4 FM Rainbow. Welcome to Drive Time, the hour when the working day clocks out and the evening finally gets a chance to speak. I'm Dinakaran Singaravelu, and wherever you're listening from, let's make this hour your private space. Forget the day's to-do lists for a while. The emails can wait. The meetings are over, and whatever happened before 6 o'clock can stay on the other side of the radio. And if you got a song in mind, you know where to find us at. Log on to facebook.com/rainbowfm and send us your request. We are going to begin the show with Billy Ocean's When the Going Gets Tough, followed by Celine Dion's The Power of Love. And when we come back, there's going to be plenty of music right here on Drive Time. Stay tuned.
5: When the going gets tough.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:01 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரொம்ப அழகான பல பாடல்கள் கேட்க காத்துக்கிட்டே இருக்கோம் ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில. இந்த ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கணும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துல உங்களுக்கு விருப்பமான பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயரை எனக்கு தெளிவா அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு அழகான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. பவர் பாண்டி திரைப்படத்திலேருந்து பார்த்தேன் அப்படின்ற ஒரு பாடல். இதில் ஒவ்வொரு வரிகளுமே வந்து நம்ம யாருக்கோ சில விஷயங்களை வந்து கடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம லைஃப்பில் சில உறவுகளை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த உறவுகளோடு நமக்கு நீடித்த நினைவுகள் வந்து என்றைக்குமே அழியாது இல்லையா. அதை அப்படி திரும்பி பார்க்குறப்போ வந்து கசப்பான நிகழ்வுகள் எவ்வளோ இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நினைவுகள் இன்னுமே நம்மளை உயிர் போட வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவங்களும் நினைவுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பாடலை கேட்டு சந்தோஷமாக ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே மீனா, ஸ்டே டியூன் டு எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஏழ்மணியும் ஒன்பது மாட்டே இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தான் கேட்டு பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து ஆத்தங்கர மரமே என்ற பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் பிரமிளா தமிழ்செல்வன் அவர்கள். தொடர்ந்து அவர்களுக்காக பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய இளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

7:15 நம்மளோட மாயாச்சு தொடர்ந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்களை தான் கேட்க காத்துட்டே இருக்கும். அடுத்தபடியாக பாடல் ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய பாடல், சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து மருதாணி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.

0: அறிவித்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: 7:22 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சத்யநாராயணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல்.

0: எட்டிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: எட்டிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க.

0: 7 மணி 30 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்தபடியாக பாடல் மயிலை பட்டாபி அவர்களோட விருப்ப பாடல், தெகுடி திரைப்படத்திலிருந்து விண்மீன் விதைகள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1%-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1%-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

7 மணி 35 நிமிடமாயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கொண்டிதோப்புலேருந்து திலீப் அவர்கள் கேட்டிருக்காங்க ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: 7:42 ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவா அனுப்புங்க. அடுத்தபடியாக பாடல் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுக்காக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல்.

7:47 கூடிய இந்த நேரம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பாடல் ராதாகிருஷ்ணன் பண்ணை படத்திலிருந்து தெனி மாவட்டம் திருப்பு பாடலாக கேட்டிருக்கக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து முதற்கனவே முதற்கனவே என்ற பாடல்.

0: எட்டிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: எட்டிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: எட்டிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு

0: சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: 7:53 நம்ம மாயாச்சி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருந்தோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் அவர்களுடைய குரலில் அழகான பாடல் என்னை விலை அழகே என்ற பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்வர் வைராஜா அவர்களுக்காக. மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் திஸ் இஸ் மீனா சென்னிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென்மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென்மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கையின் நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர்மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்திய

இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75ஆம் ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பல அழகான நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வரும். அந்த வகையில் அடுத்தபடியாக நம்ம கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்க காத்துட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல், மற்றும் ராசையா திரைப்படத்திலிருந்து காதல் வானிலை காதல் என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

9:13 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. கருணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்ற பாடல் மற்றும் நந்த

9:24 ஆயிட்டே இருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டே இருக்கும். அடுத்தபடியாக பாடல்கள். சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து மகாராஜனோட ராணி வந்து என்ற பாடல் மற்றும் தேடி வந்த ராசா திரைப்படத்திலிருந்து மாமா மனசுக்குள்ளே என்ற இரண்டு பாடல்கள்.

0: 9:34 நிமிடம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல்கள் வந்துகிட்டே இருக்க, முத்து திரைப்படத்திலேருந்து கொக்கு சைவ கொக்கு என்ற பாடல் மற்றும் ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலேருந்து அழகு நிலா அப்படின்ற இரண்டு பாடல்கள்.
1: கொக்கு ஒரு கண்டு மீன கண்டு வெறக்காடி சிரிச்சேன்.

டேய் என் கண்ணு இல்ல சாமி அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கைய போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

9:51 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து மயிலு மயிலு என்ற பாடல்.

கொண்ட இலதான். அழுமயிலு மயிலு இவன் தான் கமல், நடந்தா தெரியும் அடியேன் ஸ்டைலு, நான் காண்டி ரஜினியா படையெடுத்தாலே.

9:56 நிமிடமாயாச்சும். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நானும் ரவுடி தான் திரைப்படத்திலிருந்து.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவே.
1: பத்து மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு, பத்து மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் முதல் பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து இந்த மன்றத்தில் ஓடிவரும் என்ற பாடல், மற்றும் தேனிலப்பு திரைப்படத்திலிருந்து பாட்டு பாடவா என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

பால்லாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

10 மணி 8 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பூ போல பூ போல பிறக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் காட்டு ரோஜா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ற 2 பாடல்கள்.

10:16 நிமிடமாயாச்சோ. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள், இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பறவைகள் பலவிதம் என்ற பாடல் மற்றும் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து ராதிக்கேற்ற என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள்.

கொடிகையெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகையெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம்

10:23 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். கற்பகம் திரைப்படத்திலிருந்து 1000 இரவுகள் வருவதுண்டு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து மானல்லபோ கண்கள் தந்தது என்ற இரண்டு பாடல்கள்.

பத்து மணி 31 நிமிடம் ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பல பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேலை. அடுத்தபடியாக பாடல்கள் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து நீயும் நானும் ஒன்று என்ற பாடல் மற்றும் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பேசுவது கிளியா என்ற இரண்டு பாடல்கள்.

10:38 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். குங்குமம் திரைப்படத்திலிருந்து சின்னஞ்சேரிய வண்ணப்பறவை என்ற பாடல் மற்றும் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து அன்று வந்ததும் அதே நிலா என்ற இரண்டு பாடல்கள்.

10:49 ஆகப்போகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பாடல்கள் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து, பார் மகளே பார் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து மயங்காத மனம் யாவும் என்ற இரண்டு பாடல்கள்.

10:56 ஆயாச்சு. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வானப்பாடி திரைப்படத்திலிருந்து ஊமை பெண் ஒரு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த நிகழ்ச்சியுடன் நானும் கிளம்புகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றிய இந்த பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவனுக்கு உண்மை பேச வேண்டும் ஆசை, ஆனால் தலைவிக்கோ பொய்யையும் மெய்யாயிருக்க வேண்டும் என்ற ஆசையோ?

எப்படியோ உண்மையோ பொய்யோ, ஆனால் அன்பு மட்டும் ஒன்று உண்மைதானே. அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றி பூவிலங்கு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவன் விடும் தூது அந்த தலைவிக்கு எப்படி இருக்கும்?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பாடு நிலாவை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. இதோ இந்த மலையோரம் வீசும் காற்று உங்கள் வீட்டின் முற்றத்திலே வீசட்டுமே. காத்திருங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களை கேட்டதா? அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்தது. பூக்களைத்தான் பறிக்காதீங்க படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. ஆம் நேயர்களே, அன்பு என்ற வாசம் இந்த பூவில் இருக்கும்போது எப்படித்தான் பறிக்க தோன்றும் உங்களுக்கு?

என்ன நேயர்களே, அன்பு என்று முறிக்கும்போது நிச்சயமாக எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடுத்து வரும் பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று சொல்லி மாலையாய் அந்த பூ சூடும்போது உங்களுக்குள்ளும் ஒரு ஆனந்தம் பிறக்கும் அல்லவா? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் புது புது அர்த்தங்கள்.

ஒலித்த குரல் இணைகின்றது எஸ் ஜானகியின் குரலோடு. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து இதோ அன்புக்கு ஒரு விளக்கம் இந்த இரவு வேளையில் கேட்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழப்பம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய், சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுனி எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. எங்க சின்ன ராசா படத்திற்காக வாலி ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில். இந்த இரவு நேரத்தில் இந்த சேவல் கூவட்டுமா இல்லையா?

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் புலமைப்பித்தன் ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடன் பாடிய பாடல். இதோ ஃபஸ்ட்டு குயில், இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சேவல், இரண்டாவது குயில், அப்படி தானே?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இயற்றி இசமித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் இது. ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து இதோ இந்த சொல்லாமல் வரும் பாடல் உங்களுக்காக.

0: கேளு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து கமல்ஹாசன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் புலமை பித்தன் நாயகன் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 11:41. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அடுத்த பாடலை கேட்டுவிட்டு முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள் என்று சொல்லி இதோ இரட்டைவால் குருவி படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் இதோ கண்ணன் வந்து பாடுகிறான்.

முகநூல் வழியாக தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்ட ஓர் அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்ற அன்பு நேயர், திருச்சி குமரன் நகர் லட்சுமி என்ற அன்பு நேயர், செல்வநாதன் என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், முருகன் பெருமாள் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து முகமத் யூசுப் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து கொடமானப்பட்டி கே வி ஜெய்சேன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து செல்வராஜ் ஐயாசாமி என்ற அன்பு நேயர், அவர்களையும் தொடர்ந்து கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்ற அன்பு நேயரும், புருஷவாக்கம் சௌந்தரராஜன் என்ற அன்பு நேயரும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும், ரசல் சுகுமாரன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் என்ற அன்பு நேயரும், பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்தும், அவர்களைத் தொடர்ந்து முகமது யூசுப் என்ற அன்பு நேயரும், சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தினை அழகாக விவரித்து விட்டார்கள். பாராட்டிய அன்பு நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுமி

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: அன்பு நேயர்களே, இப்பொழுதிலிருந்து காற்றின் மொழியாகவும், ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், இரண்டு மணிக்கு தூங்காத விழிகளாகவும், மூன்று மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். தொடர்ந்து காற்றின் மொழி.
1: காற்றின் மொழி.

0: Yay!
1: Oh, oh, yay! Ah, yay, yay! Ah, yay! Ah, yay! Yay, yay, yay! Oh, it's him!
0: Daya, என்னது கண்ணேகனேன்னு சொல்றீங்க?
2: அட ஒண்ணே இல்லம்மா. ஏன் கண்ணை பத்தி பாடுறேன்? ரெண்டு நாளா தூக்கமே இல்ல. சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதான் வேற ஒண்ணு.
0: ஓஹோ, அப்ப பாடு.

0: அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணும். என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள்
1: வேணும்.
0: இந்த ஐயோ இந்த அட இந்த ஐயோ இந்த இந்த மத தவசா
1: தங்கையா இப்போ தங்கமேன்னு சொல்றது என்னதானே?
2: ஐயோ.

0: இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு. தங்கம் கிடைக்கல, அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
1: பாடுங்க பாடுங்க.

0: பையன்தேனே. ஐயோ முகரைய பாரா, முகரைய பாரு, முகரைய பாரு, ஓஹோ முகரைய பாரு, முகரைய. சரி ஓ சரி,
1: இந்தாங்கய்யா இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து தந்ததுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.

அரண்மனை கிளி படத்திற்காக மின்மினி ஸ்வரநலதா குழுவோடு பாடிய பாடலை கேட்டு முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவாக கந்தன் கருணை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குழுவினோடு பாடியுள்ள பாடல் இசை கே வி மகாதேவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நேரம் 4:09. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பழனியூர் பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஸ்ரீ லக்ஷ்மி அஸ்தோத்திர சதநாமஸ்தோத்திரம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நேரம் 4:59:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தோத்திரம். பாடியவர்கள் பாம்பே சிஸ்டர்ஸ்.

5:26:40 நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பே சாரதா.